நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49 22:00. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக புத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம், இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சகவருடம் 1948 ஜெய்ஷ்டமாதம் 22 2026 ஜூன் திங்கள் 12 இன்று வெற்றியை அருளும் வெள்ளிக்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நிலையில் மத்தியலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்து உலக உயிர்களுக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல் இனியவை குரல் என்ற 10வது அதிகாரத்திலிருந்து 98வது திருக்குறளை கேட்கலாம். சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதன் பொருள், பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். மீண்டும் ஒருமுறை, சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். நேரம் காலை 5:53:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல். தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க நன்றி மறவாமை நன்றி வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி.

வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ, மாரடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். இன்று காலை 9:00 அரங்கிசை சென்னையஞ்சல், பி வரமூர்த்தி மற்றும் குழுவினரின் நாகஸ்வரம் இசை இடம்பெறும். இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னையஞ்சல். நண்பகல் 12:00 உயர்ந்த உள்ளங்கள் நாடகம், எழுதியவர் கல்லை கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜுலு, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, மாம்பழம் சகோதரிகள் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:00 மகளிர் நேரம், பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்று மினியவை, 2:35 சேர்ந்து இசை பாடல் பயிற்சி, கன்னட மொழி பாடல் இயற்றியவர் துர்கா ரங்கே கவுடா அவர்கள், சென்னையஞ்சல். வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். நேர்களை, வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 தொடங்கும். இன்று மாலை 5:00 பொன்மாலை பொழுது மயில் என்னும் தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்று இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை. இன்று இரவு 10:00 தென்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களின் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது முதன்மை அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ஸ் நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன். 9:02 இணைய வழி நேர்வருப்போம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி
லட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா.

2:15 காலத்தை வென்ற காணங்கள். இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நேரலை, நீரிழிவு நோய் மற்றும் அதன் சிக்கல்கள், அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நேயர்கள் சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்கிறார் உதவி பேராசிரியர் டாக்டர் ஷாகுல் அமித் அவர்கள். இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே புவனேஷ். நேர்கள் இதுவரை FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள

0: நேரம் 6:10. ஆகாஷவாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
2: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற்பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குறள் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளை நிலங்கள், பயிர் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள் இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர ராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.

நேரம் காலை 6:15:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இனி வருவது தெய்வீக ராகம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் சீர்காழி எஸ் சிவச்சிதம்பரம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைத்துள்ளீர்கள். நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஸ்வரூப். நேரம் காலை 6:20 16:00.

நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது aipandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். நேரம் காலை 6:26 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராக நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். ஒவ்வொரு காலையும் நாம் புதிதாக பிறக்கின்றோம். இன்று என்ன செய்கின்றோம் என்பதே அந்த நாளை பொருள் உள்ளதாக மாற்றுகிறது. வரும் பாடலை பாடியவர் எஸ் சரளா.

உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுக்குள். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நேயர்கள் இதுவரை தெய்வீக ராகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 29 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: யார் அது? நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்குது, யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காப்ல. சரி, கிட்டே போய் பார்ப்போம்.
1: மாரிப்பா, அதெல்லாம் பார்த்துலாம். நீ போய் அவர் பெருங்களை விசாரிச்சு என்னான்னு கேட்டுக்கு பார்த்தா.
0: கத்தமுத்து? எப்பா, நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: ஆ, வா காத்தமுத்த, வாப்பா வாப்பா.
0: என்னப்பா, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த?
1: நம்ம தெரு மாரியப்பன் தான்.
0: என்னப்பா, என்ன விஷயம்?
1: ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்துக்குது இல்லை?
0: ஆமாம், மாரியப்பனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன்.
1: அவங்க பொண்டாட்டிக்கு பால் சரியாக சுரக்கலையா? குழந்தை வர விறுவிறுன்னு அழுதுனுக்கு தான் எந்த நேரமும். நைட்டு தூங்க முடியலையா? பொண்டாட்டி புருஷன்னு கையில் வச்சுன்னு குழந்தைய வர ஆராட்டினுக்கிறாங்களாம்.
0: எப்பா, இது சாதாரண விஷயம்ப்பா. தாய்ப்பால் சரியாக சுரக்கல, அவ்வளோதானே?
1: ஆ, அதே தான்ப்பா.
0: பாலை கீரை இருக்குல்லப்பா.
1: ஆமாம்,
0: அதை வாங்கி சாப்பிட கொடுப்பா.
1: ஆஹா,
0: பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பாலக்கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும்ப்பா.
1: ஓ, பாலக்கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்குமா?
0: இந்த கீரை ஒரு வெளிநாட்டு கீரை. ஐரோப்பாவிலேருந்து ஆப்பிரிக்கா போய் ஆசியா போய் நம்ம நாட்டில் இந்தியாவுக்கும் வந்த ஒரு கீரை. இந்த கீரைக்கு நம்ம ஏன் பாலக்கீரைன்னு பேர் வச்சுருக்கோம்னா, பால் அதிகமாக சுரக்கிறதுனால கூட பாலக்கீரைன்னு பேர் வச்சுருந்துருக்கலாம்.
1: ஓஹோ,
0: அதனால் இந்த கீரையை வாங்கி சாப்பிட்டோம்னா பால் நல்லா சுரக்கும்ப்பா. தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஒரு கீரைப்பா பாலக்கீரை.
1: காத்துமுத்தா, இந்த நல்ல செய்தியை நான் மாரியப்பனுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். இவ்வளோ முக்கியமான கீரையா, சாகுபடி செஞ்சே ஆகணும்ப்பா. இந்த பாலக்கீரை நம்ம நிலத்துக்கு, முக்கியமாக என் வயலுக்கு சாகுபடி செய்ய முடியுமா? இது பற்றின அந்த தொழில்நுட்பங்கள் மற்ற செய்திகள்லாம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்துமுத்து, இந்த பாலக்கீரை ஐரோப்பாவை தாயகமாக கொண்டது. அப்புறம் படிப்படியாக எல்லா நாட்டுக்கும் பரவி இந்தியாவுக்கும் வந்துருச்சு. இந்த கீரையோடைய வேர்லேருந்து தென் ஐரோப்பாவில் சர்க்கரை கூட எடுக்கிறாங்களாம்.
1: ஓஹோ,
0: ஸ்பெயின் நாட்டில் பாலக்கீரையை அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த கீரை வீட்டு தோட்டம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதில் கூட வளர்க்குறதுக்கு ஏற்ற கீரைப்பா.
1: ஓஹோ, காத்துமுத்தா, அப்போ நம்ம பாலக்கீரையை சாகுபடி செய்யலாம். விதை எங்கே கிடைக்கும்? இந்த சாகுபடி முறை, உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதை பற்றின எல்லா விவரங்களையும் நீ தெல்ல தெளிவாக எனக்கு சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, விதையை பொறுத்தளவுக்கு நம்ம கேவிக்கையிலலாம் போய் கேட்டோம்னா அவங்களே நமக்கு வழிகாட்டுவாங்க.
1: ஓஹோ,
0: ரைட்டா. விதையை விதைச்சி ஒரு வார காலத்தில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழித்து நாம் களை எடுக்கணும். களை அதிகம் வளராதபடி நாம் கட்டுப்படுத்தணும். அப்புறம் களை எடுத்த பிறகு பயிர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிரை களைஞ்சி விட்டு பயிரெலாம் கொஞ்சம் நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா ஒன்று போட்டி போட்டுட்டு சரியாக வளர முடியாது. அப்புறம் உரம்னு கேட்டீங்களப்பா.
1: ஆமாம்,
0: பெருசாக ஒன்றும் உரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜீவாமிருத கரைசலை பாசன நீரில் கலந்து நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: நோய் தாக்குதலும் இதனால் குறைஞ்சி கீரைகளோட வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும்ப்பா.
1: ஓஹோ,
0: சரியா? இதெல்லாம் ஒரு ஈஸியான வழி தான்ப்பா, ரொம்ப கஷ்டமான வழியெலாம் ஒன்றும் கிடையாதுப்பா.
1: சரி சரி.
0: இது போக ஏதாவது பூச்சி கீச்சி தென்பட்டுச்சுன்னா நொச்சி, பெரண்டை, சோற்றுக்கட்டாழை, இந்த மூணையும் சமமா எடுத்து நல்லா அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியம் இருக்குல்ல சிறுநீர், அதுல கலந்து 1 நாள் வச்சிருக்கணும்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் அதுலேருந்து 300 மில்லி கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நம்ம கீரை மேல ஃபுல்லா படுற மாதிரி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பூச்சி கீச்சி எதுவும் கிட்ட வராது, நல்லா அருமையா அமோகமா இருக்கும். 30வது நாள்லேருந்து இலைகளை வெளிப்பக்கத்திலிருந்து வெட்டி நாம் பயன்படுத்தலாம். 6-8 முறை நம்ம அறுவடை செய்யலாம்ப்பா, ஒவ்வொரு செடியிலேருந்தும்.
1: பரவாயில்லையா?

0: பூ விடுறதுக்கு முன்னாடி நாம இந்த இலைகளெல்லாம் பறிச்சு அதனுடைய அறுவடையை நம்ம முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த பாலக்கீரையில நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப செலவு இல்லாம பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இல்லாத ஒரு கீரைப்பா.
1: விற்பனை பண்ற அளவுக்கு நல்லா வளரும்.
0: நல்லா ஒரு கை அகலத்துக்கு இலை நல்லா பெருசா இருக்கும்பா. இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடியது. இந்த கீரை ரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யறதுனால அனிமியா நோய் வராம இருக்குமாப்பா.
1: ஓ பரவாயில்ல, இவ்வளவு மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு.
0: ஆமாப்பா, இது போக வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்குது. இதனால மாலைக்கண் நோய், அப்புறம் கண்கள்ல அந்த அரிப்பு ஏற்படுறது, இது போன்ற நோய்கள் எல்லாம் வராம தடுக்க உதவுதான்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன இரும்பு சத்து அதிகம் இருக்குன்னு. இது போக பீட்டா கரோட்டின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் இதெல்லாம் இதுல அடங்கியிருக்கு. ஃபோலிக் அமிலம் அதிக அளவுல இருக்கிறதுனால கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் இதை அதிகமா எடுத்துக்கணும்பா.
1: ஓ பரவாயில்ல,
0: அது குழந்தை பிறக்குது இல்லையா.
1: ஆமா,
0: அந்த குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த கீரையை சாப்பிட்டா பால் அதிகமாக சுரக்குதுப்பா. அதனாலதான்ப்பா நான் ஆரம்பத்தில் உன்ட்ட சொன்னேன், மாரியப்பன் வீட்டில் போய் இந்த கீரையை வாங்கி பயன்படுத்த சொல்லுப்பான்னு. இது போக மெக்னீசியம், காப்பரு, வைட்டமின் கே அதிக அளவில் இருக்குது. எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்பா. பல்லு கூட நல்லா உறுதியாக இருக்கும்பா. இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா இந்த பாலக்கீரையில்.
1: பாத்துமுத்து, இதுதான் டாக்டருங்க கீரையை சாப்பிடுங்க கீரையை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க.
0: ஆமாப்பா, தினம் ஒரு கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுல பாலக்கீரையும் நம்ம அப்பப்ப எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தரக்கூடியதுப்பா இந்த பாலக்கீரை.
1: அப்ப மாரியப்பனுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருதுப்பா இந்த பாலக்கீரை.
0: ஆமாப்பா, மாரியப்பன் மட்டும் இல்ல, பொதுவா பால் சரியா சுரக்கலன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த பாலக்கீரையை உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால் சுரப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா.
1: ஆமாம் காத்துமுத்து, காலையில் இந்த பாலக்கீரனுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் நல்லா அழகாக சொன்ன பண்ணியா. ஆத்தோரத்தில் ஒரு அரங்காணி இருக்குதுல்ல, அதில் பாலக்கீரையை போட்டு நல்லா சாகுபடி செஞ்சியா, வருமானமும் பார்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கும் உதவி செய்கிறோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பல கீரையை வந்து சாகுபடி செஞ்ச.
1: ஆமா,
0: இப்ப பாலக்கீரையை சாகுபடி செய்ய போற, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா.
1: ஆமா,
0: வடிகால் வசதி இருக்கிற இடமா பார்த்து இந்த பாலக்கீரையை சாகுபடி செய்ப்பா.
1: சரி சரி
0: பாப்பா. கருத்தமுத்து, அப்படியே நம்ம டீ கடைக்கு போய் இந்த ராகி மால்ட் கஞ்சி
1: சரியா
0: அதை நம்ம குடிச்சிட்டு போவோம்பா.
1: காத்துமுத்தா, டீ கடையில ராகி மால்ட் கஞ்சி இருக்குமா?
0: இருக்கும்பா, இப்ப எல்லா கடையிலயும் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துறது வந்துரு போச்சு. ஒரு காலத்துல ராகி மால்ட் எல்லா டீ கடையிலயும் கிடைக்கும், அந்த நிலைமை இப்ப திரும்பி வருதுப்பா.
1: ஓ சரி சரி, ராகி மால்ட் குடிச்சிட்டா அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு வந்துருவோம்.
0: சரிப்பா சரி.

0: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
4: கொஞ்சம்
3: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர், மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: 2007 வந்தனா சிவா டேராடூனில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு வன பாதுகாவலர் மற்றும் அவரது தாய் இயற்கையின் மீது அன்பு கொண்ட ஒரு விவசாயி. வந்தனா சிவா சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பயின்று 1972 இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றார். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் சிறிது காலம் பணியாற்றிய பிறகு அவர் 1977 கனடாவிற்கு குடிபெயர்ந்தார். பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கு அவர் ஒளியின் கால முறைமை பற்றிய கருத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கையை எழுதினார். 1978 அவர் மேற்கு ஒன்றிய பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் தனது முனைவர் பட்டத்தினை பெற்றார். இயற்பியலின் தத்துவத்தில் கவனம் செலுத்தினார். அவரது ஆய்வறிக்கை குவாண்டம் கோட்பாட்டில் மறைக்கப்பட்ட மாறிகள் மற்றும் உள்ளூர் தன்மை என்று தலைப்பில் வெளியானது. அதில் அவர் பெல் தோற்றத்தின் எல்லைக்கு வெளியே வரும் மறைக்கப்பட்ட மாறி கோட்பாடுகளின் கணித மற்றும் தத்துவ தாக்கங்களை பற்றி விவாதித்தார். பின்னர் அவர் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனம் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கை ஆகியவற்றில் பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். வந்தனா சிவா வேளாண்மை மற்றும் உணவுத் துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக எழுதியும் பேசியும் உள்ளார். அறிவுசார் சொத்துரிமைகள், பல்லுயிர் பெருக்கம், உயிரி தொழில்நுட்பம், உயிரி அறிவியல் மற்றும் மரபணு பொறியியல் ஆகியவை சிவா தனது செயல்பாட்டு பிரச்சாரங்கள் மூலம் போராடிய துறைகளில் சிலவாகும். மரபணு பொறியியல் வழியாக வேளாண் மேம்பாட்டில் ஏற்படும் முன்னேற்றங்களை எதிர்ப்பதில் ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியாவில் உள்ள பசுமை இயக்கத்தின் அடிமட்ட அமைப்புகளுக்கு அவர் உதவியுள்ளார். 1982 அவர் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சூழலியலுக்கான ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிறுவினார். இது வாழும் வளங்களின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும், குறிப்பாக நாட்டு விதைகளை பாதுகாப்பதற்கும், இயற்கை விவசாயம் மற்றும் நியாயமான வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேசிய இயக்கமாகும். இந்தியாவில் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கவும் பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் டாக்டர் வந்தனா சிவா 1987 ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் இயக்கமான நவதானியா இயக்கத்தை உருவாக்கினார். நவதானியா என்றால் 9 பயிர்கள் என்று பொருள். இது நாட்டின் கூட்டு உணவு பாதுகாப்பை குறிக்கிறது. ரசாயன உரங்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை எதிர்த்து நமது பாரம்பரிய மற்றும் அழிந்து வரும் நாட்டு விதைகளை பாதுகாப்பது. இந்தியா முழுவதும் 150 மேற்பட்ட சமூக விதை வங்கிகளை, கம்யூனிட்டி சீட் பேங்க்ஸ் அமைத்து விவசாயிகளுக்கு இலவசமாக நாட்டு விதைகளை வழங்குவது, மேலும் கரிம வேளாண்மை அடிப்படையிலான விவசாயத்தை இந்த அமைப்பு ஊக்குவிக்கிறது. ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை முறையில் பல்லுயிர் பெருக்கத்தை செய்யும்படியும் விவசாயிகளை இந்த அமைப்பு ஊக்குவிக்கிறது. பெரு நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருந்து விவசாயிகளின் உரிமைகளையும் பூமி ஜனநாயகத்தையும் எர்த்து டெமோக்ரசி நிலைநாட்டுவது இதனுடைய முதன்மை குறிக்கோள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா, வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.

நேரம் காலை 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை மலரில் மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகளை கேட்கலாம். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நீங்களே மாறுங்கள்.

சிந்தனையே ஒருவனை உயர்த்தும். உடல் பலத்தால் அல்ல, அசைக்க முடியாத மன உறுதியால்தான் ஒருவன் வலிமை பெறுகிறான். நேயர்கள், இதுவரை மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேரம் காலை 7:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமையில்.
2: வாழ்விக்க வந்த காந்தி

தன் கடமையை உணர்ந்திருக்கும்படியும் இவை செய்தன. அம்மசோதாக்களில் மறைந்திருந்த விஷம நோக்கத்தை சமூகத்தினர் அறியும்படி செய்வதற்காக அவைகளை இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து முற்றும் விளக்கியும் வைத்தோம். குடியேற்ற நாட்டு மந்திரிக்கு விண்ணப்பித்துக் கொண்டோம். இதில் தலையிட அவர் மறுத்துவிட்டதால் மசோதாக்கள் சட்டம் ஆகிவிட்டன. நேரம் முழுவதையும் அநேகமாக நான் பொது வேலைக்கே செலவிட வேண்டியதாயிற்று. நான் முன்பு கூறியது போல் மன்சுக்லால் நாசர் டர்பனுக்கு முன்பே வந்துவிட்டதால் அவர் என்னுடன் தங்கலானார். தம் நேரத்தை அவர் பொது வேலைகளில் செலவிட்டதால் ஓரளவுக்கு எனக்கு இருந்த வேலை குறைந்தது. நான் இல்லாதிருந்த சமயத்தில் எனக்கு பதிலாக காங்கிரஸ் காரியதரிசியாக இருந்த சேத் ஆதம்ஜி மியா கான் போற்றத்தக்க வகையில் தமது கடமையை நிறைவேற்றியிருந்தார். அங்கத்தினர்கள் தொகையை அதிகமாக்கியிருந்தார். அதோடு நேட்டால் இந்திய காங்கிரஸின் நிதியிலும் சுமார் 1000 பவுன் அதிகமாக்கியிருந்தார். இம்மசோதாக்களினாலும் நாங்கள் கப்பலில் இருந்து இறங்கிய போது நடந்த ஆர்ப்பாட்டங்களினாலும் இந்தியரிடையே ஏற்பட்டிருந்த விழிப்பை நான் நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டேன். அங்கத்தினர்கள் அதிகமாக சேருவதுடன் பணமும் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். இப்பொழுது நிதி 5000 பவுன் ஆயிற்று. காங்கிரசுக்கு நிரந்தரமான நிதியை திரட்டி அந்த நிதியை கொண்டு சொத்துக்களை வாங்கி அச்சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் வாடகையை கொண்டு ஸ்தாபனம் நடந்து வருமாறு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு பொது ஸ்தாபனத்தை நிர்வகிப்பதில் எனக்கு இது முதல் அனுபவம். என் யோசனையை என் சக ஊழியர்களிடம் அறிவித்தேன். அவர்களும் இதை ஆதரித்தனர். வாங்கிய சொத்து வாடகைக்கு விடப்பட்டது. கிடைத்த வட்டி காங்கிரசின் நடைமுறை செலவுக்கு போதுமானதாக இருந்தது. ரொக்கத்தை நிர்வகிப்பதற்கு செல்வாக்குள்ளவர்களை கொண்ட தர்மகர்த்தா சபையையும் அமைத்தோம். இன்றும் கூட அது இருந்து வருகிறது. ஆனால் அது இடைவிடாத சச்சரவுக்கு இடமாகிவிட்டது. இதன் காரணமாக இப்பொழுது அச்சொத்தின் வாடகை பணமெல்லாம் கோர்ட்டில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த துக்ககரமான நிலைமை நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த பிறகு உண்டாயிற்று. ஆனால் இந்த தகராறு ஏற்படுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே பொது ஸ்தாபனங்களுக்கு நிரந்தரமான நிதி இருக்க வேண்டும் என்று எனக்கு இருந்த கருத்து மாறிவிட்டது. இப்பொழுதோ பல பொது ஸ்தாபனங்களை நான் நிர்வகித்திருப்பதால் எனக்கு அதிக அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. நிரந்தரமான நிதியின் மூலம் பொது ஸ்தாபனங்களை நடத்துவது நல்லது அல்ல என்பதே இப்பொழுது என்னுடைய திடமான கருத்தாகிவிட்டது. நிரந்தரமான நிதி ஒரு ஸ்தாபனத்திற்கு இருக்குமாயின் அந்த ஸ்தாபனத்தின் ஒழுக்க சிதைவுக்கான வித்தும் அந்நிதியுடன் ஊன்றப்பட்டு விடுகிறது. பொதுமக்களுடைய அங்கீகாரத்தின் பேரில் அவர்கள் அளிக்கும் நிதியை கொண்டு நடப்பதே பொது ஸ்தாபனம். அத்தகைய ஸ்தாபனத்திற்கு பொதுஜன ஆதரவு இல்லை என்றால் பின்னும் நீடிப்பதற்கு அதற்கு எந்த உரிமையும் இல்லை. நிரந்தரமான நிதியை கொண்டு நடத்தப்படும்போது ஸ்தாபனங்கள் பொதுஜன அபிப்பிராயத்திற்கு மாறுபட்ட காரியங்களையும் அடிக்கடி செய்கின்றன. நம் நாட்டில் இதை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். மத சம்பந்தமான தர்ம ஸ்தாபனங்கள் என்று கூறப்படும் சில ஸ்தாபனங்கள் கணக்கு காட்டுவது என்பதையே விட்டுவிட்டன. தர்மகர்த்தாக்களே அச்சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் யாருக்கும் பொறுப்பாளிகள் அல்ல. இயற்கையைப் போல அன்றைக்கு தேவையானதை பெற்று வளர்வதே பொது ஸ்தாபனங்களுக்கு உகந்தது என்பதில் எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பொதுஜன ஆதரவை பெற முடியாத ஸ்தாபனத்திற்கு பொதுஜன ஸ்தாபனமாக இருந்து வரும் உரிமையே இல்லை. வருடந்தோறும் ஒரு ஸ்தாபனத்திற்கு கிடைக்கும் சந்தா தொகை அதன் செல்வாக்குக்கும் அதன் நிர்வாகம் எவ்வளவு யோக்கியமாக நடந்து வருகிறது என்பதற்கும் சரியான அளவுகோல் ஆகும். ஒவ்வொரு பொது ஸ்தாபனமும் இந்த அளவுகோலுக்கு உட்பட வேண்டும் என்பது என் கருத்து. ஆனால் யாரும் என்னை தவறாக எண்ணிக்கொண்டு விட வேண்டாம். சில ஸ்தாபனங்களை அவைகளின் தன்மையை அனுசரித்து நிரந்தரமான கட்டடம் இல்லாமல் நடத்த முடியாது. நான் கூறியவை அத்தகைய ஸ்தாபனங்களுக்கு பொருந்தாது. பொது ஸ்தாபனங்களின் நடைமுறை செலவுகளை ஒவ்வொரு வருடமும் தானாக கிடைக்கும் சந்தா பணத்தை கொண்டு நிர்வகித்து வர வேண்டும் என்று சொல்லவே நான் விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நாட்களில் இக்கருத்து ஊர்ஜிதமாயிற்று. அந்த மகத்தான போராட்டம் 6 ஆண்டுகள் வரை நடந்தது. அதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் தேவைப்படும். நிரந்தரமான நிதி எதுவும் இல்லாமலேயே அதை நடத்தினோம். சந்தா கிடைக்காவிட்டால் அடுத்த நாளைக்கு என்ன செய்வதென்று எனக்கு தெரியாமல் இருந்த சமயங்களும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. ஆனால் வருங்காலத்தில் என்ன நேரும் என்பதை நான் இப்பொழுது சொல்லுவதற்கில்லை. இனி கூறப்போகும் வரலாற்றில் சொன்ன கருத்துக்கள் சரியானபடி நிரூபிக்கப்பட்டிருப்பதை வாசகர்கள் காணலாம். 1897 ஜனவரியில்

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: நிறம் அல்லது இனத்தை குறித்து சட்டம் பேதம் காட்டக்கூடாதாகையால் இந்தியர் என்ற வகையில் அவர்களுக்கு விரோதமாக எந்த சட்டமும் செய்யக்கூடாது என்று முடிவாகி இருந்தது. ஆகையால் சொல்லப்பட்ட மசோதாக்களின் வாசகம் எல்லோருக்கும் அச்சட்டம் அமுலாகும் என்ற முறையில் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் நேட்டாளில் இருக்கும் இந்தியருக்கு மேற்கொண்டும் நிர்பந்தங்களை உண்டாக்குவதே ஆகும். இம்மசோதாக்கள் எனக்கு இருந்த பொது வேலையை அதிக அளவுக்கு அதிகமாக்கிவிட்டன. சமூகம் எப்பொழுதையும் விட நன்றாக

0: டர்பனில் நான் இறங்கிய போது என்னுடன் 3 குழந்தைகள் இருந்தார்கள். என் சகோதரியின் 10 வயதான மகன் ஒருவன், 9 வயதும் 5 வயதும் உள்ள என் புத்திரர்கள் இருவர். இவர்களை எங்கே படிக்க வைப்பது? ஐரோப்பிய குழந்தைகளுக்கு என்று இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு நான் அவர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் என் குழந்தைகளுக்கு சலுகை அளித்து விதிவிலக்கு பெற்றால்தான் அங்கே சேர்த்து கொள்ளுவார்கள். வேறு எந்த இந்தியரின் குழந்தைகளையும் அப்பள்ளிக்கூடங்களில் சேர்த்து கொள்ளுவதில்லை. இந்திய குழந்தைகளுக்கென்று கிறிஸ்தவ பாதிரிகள் வைத்திருக்கும் பள்ளிக்கூடங்களில் அளிக்கப்படும் கல்வி எனக்கு பிடிக்கவில்லையாகையால் என் குழந்தைகளை அங்கே அனுப்ப நான் தயாராக இல்லை. இதற்கு ஒரு காரணம், அங்கே ஆங்கிலத்திலேயே எல்லா பாடங்களும் போதிக்கப்பட்டு வந்ததாகவும், இல்லாவிட்டால் பிழையான தமிழ் அல்லது ஹிந்தியில் போதிப்பார்கள். இதையும் கஷ்டத்தின் பேரில்தான் ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்திருக்கும். இதையும் மற்ற அசௌகரியங்களையும் சமாளித்து கொண்டு போக என்னால் முடியாது. இதற்கு மத்தியில் இக்குழந்தைகளுக்கு நானே போதிப்பது என்று சொந்த முயற்சியும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் சொல்லிக் கொடுப்பது என்றால் ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பதாக இருக்க முடியாது. தக்க குஜராத்தி உபாத்தியாயரும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன். என் மேற்பார்வையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஓர் ஆங்கில உபாத்தியாயர் தேவை என்று விளம்பரம் செய்தேன். இந்த உபாத்தியாயர் ஒழுங்காக ஏதாவது சொல்லிக் கொடுத்து கொண்டு வர வேண்டும். மற்ற படிப்பு விஷயங்களை பொறுத்த மட்டும் எனக்கு ஒழிந்தபோது அப்போதைக்கப்போது நான் சொல்லிக் கொடுப்பதோடு குழந்தைகள் திருப்தியடைய வேண்டியதே என்று முடிவு செய்தேன். ஆகவே ஓர் ஆங்கில மாதம் 7 பவுன் சம்பளத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க அமர்த்தினேன்.
1: சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கிடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால்

0: துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. ஃபின்லந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும்

0: காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 1,000,000 பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 1,00,000 மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் 1வது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மாரடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஹார்ட் அட்டாக். இது தமிழ்ல மாரடைப்புன்னு சொல்றோம். மாரடைப்பு அப்படின்னா என்ன? மாரடைப்பு ஆன அறிகுறிகள் என்ன? அந்த அறிகுறிகள் இருந்தா மக்களாக

0: என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் போது அதை மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, இருதயத்துக்கான ரத்த ஓட்டம் இல்லாத போது இருதயம் செயலிழக்க ஆரம்பிக்கும், அதனால உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதோட அறிகுறிகள் என்ன? முதல் அறிகுறி, மார்புல அல்லது நெஞ்சு பகுதியில மிகவும் வலி அதிகமா இருக்கும். இது என்ன மாதிரி வலியா இருக்கும்னா, அழுத்தம் மாதிரி இருக்கும், ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சு விரிஞ்சு போற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் டிபிக்கலா இந்த சிம்டம்ஸை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த வலியை தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வலி கழுத்துக்கோ, தாடை பகுதிக்கோ, கைகளுக்கோ, முதுகு பகுதிக்கோ பரவ செய்யலாம். இன்னொன்னு, ரெஸ்ட் எடுத்தா கூட இந்த வலி குறையாது, அதிகமாகிட்டே போகும். இதை தாண்டி அதிகமா வியர்த்து போறது, வாந்தி, மயக்கம், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கலாம். இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குமானா இல்ல, வயதானவர்கள், பெண்கள், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த டிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு வெறும் கைவலியோ, அதீத அசதியோ, வாய்வுன்னு சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் கூட இருக்கும். சோ அவங்க இதை எளிதா ஈஸியா எடுத்துட்டு வீட்டுல இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே 108 கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கணும். அந்த சிம்டம்ஸ் இருக்கவர் அவரா செல்ஃப் டிரைவ் பண்ணக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவர் ஸ்டேபிளா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருக்கவர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ரீச் ஆன அப்புறம் டாக்டர் உங்களை பார்த்து அசஸ் பண்ணுவாரு, உங்களுக்கு தேவையான ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, இசிஜி பண்ணுவாங்க, எக்கோ பண்ணுவாங்க. இதுல மாரடைப்பு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேத்லாப் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இமீடியட்டா உங்களை வந்து கேத்லாபுக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த அடைப்பை சரி பண்றதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை அளிக்கப்படும். அதை தாண்டி அந்த ஆப்ஷன் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ்ல த்ரோம்போலைசிஸ் சொல்லி ஒரு மருந்து கொடுத்து அந்த அடைப்பை கரைப்பதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒன்னு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்ணணும். ஏன்னா டைம் லாஸ்ட் இஸ் மசில் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம இருதயத்துக்கான ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை ஏர்லியா ரெகனைஸ் பண்ணி ஏர்லியா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். சோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா கார்டியாக் டிசீஸ் சொல்ற ஹார்ட் டிசீஸ் பர்டன் இந்தியாவில 60% அதிகமா இருக்கு இன்டர்நேஷனல் டேட்டா பார்க்கும்போது. சோ தி கீ மெசேஜ் என்னன்னா, இந்த வலியுமே சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு கடந்து போகாம அந்த வலி 5 நிமிஷத்துக்கு மேல இருக்குன்னா உடனடியா 108 கால் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஒருத்தரோட உயிரை காக்கும். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற பிரச்சனைனால நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த சிகிச்சை, இனிஷியலா வந்து த்ரோம்போலைசிஸ் இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு சிகிச்சைக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுவாரு. அவரை டாக்டர்ஸ் தீவிர கண்காணிப்புல வச்சிருப்பாங்க, அவர் கொரோனரி கேர் யூனிட்ல ஐசியூல அட்மிட் ஆயிருப்பாங்க. அங்க அவருக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்படும். ஒரு 3-5 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பீரியட் ரொம்ப குரூஷியலான பீரியட். இந்த பீரியட் அவர் ரெக்கவர் ஆயிட்ட பட்சத்துல அவருக்கு மாத்திரைகள் கொடுத்து டாக்டர் வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணக்கப்புறம் இந்த மாத்திரைகளை ரெகுலரா எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவர் என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாத்திரைகளை லைஃப் லாங் எடுக்கணும். அண்ட் பீரியாடிக்கல் ரிவ்யூ, அவங்க எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை உங்களை ரிவ்யூ பண்ண சொல்றாங்களோ அந்த டைம்ல இமீடியட்டா நம்ம ரிவ்யூ பண்ணும். அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் ஃபிளாக் சொல்லுவாங்க, எந்த சிம்டம்ஸ் இருந்தா உடனடியே அவசர சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னு. மறுபடியும் மார்பு வலியோ, மூச்சு திணறலோ, மயக்கமோ, அன்கான்சியஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் டாக்டர் சொல்லுவாங்க. சோ அந்த ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி உணவு பழக்கங்கள் மற்றும் ஹெல்த் ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அதிகமான அளவிலான சர்க்கரை, உப்பு, கொழுப்பு, எண்ணெய் இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். நார்மல் டயட் எடுத்துக்கிறது நல்லது. அதை தாண்டி பேசிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்ஷூர் பண்ணணும். எடை அதிகமாக இருந்தால் எடை குறைப்பில் ஏற்படுறது நல்லது. அதுவும் மருத்துவரோட அட்வைஸ் படி என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதை தாண்டி நல்ல ஹெல்தி ஹேபிட்ஸ், டெய்லி வாக்கிங் 30 மினிட்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே உங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாலே இதுலேருந்து ஈஸியாக நம்ம ரெக்கவர் ஆக முடியும். சில பேருக்கு மாரடைப்பு நோயாளிகளுக்கு இந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படாது. இனிஷியலாக வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆஞ்சியோகிராமில் பெரிய அளவில் ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கு, 3 ரத்த குழாய்களையும் அடைப்பு இருக்கு, அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா சில சமயம் உங்களோட கார்டியாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கார்டியோதராசிக் சர்ஜரிக்கு சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி கூட தேவைப்படலாம். இது வந்து டாக்டரோட ஆலோசனை படி இதுதான் நடக்கும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மாரடைப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார்.

0: நேரம் காலை 7:30 3:00. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: காசியில் ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிக்கிட்டு போய்

0: இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயிலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது. இதை பாருமா, இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே இவர் எங்கே போகிறார், அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது. இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசித்து பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேரிலேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகாராசம் போயிட்டாரு, எவ்வளவோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாரேன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளவு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம், படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க, இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்டிருக்கான். எப்படின்னு, அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானா இவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்களை இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நகர் உலா.

ஆண்டிப்பட்டி தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்தில் இருக்கும் ஒரு பேரூராட்சி ஆகும். இது ஆண்டிப்பட்டி, சக்கம்பட்டி, கொண்டமநாயக்கம்பட்டி என்னும் மூன்று ஊர்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட பேரூராட்சி ஆகும். இப்பேரூராட்சியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், காளியம்மன் கோவில் மற்றும் தெப்பம்பட்டி வேலப்பர் கோவில், அழகர் கோவில், சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில்கள் உள்ளன. ஆண்டிப்பட்டி நகரம் முந்தைய மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இப்பேரூராட்சியானது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கும் தேனி மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டது. ஆண்டிப்பட்டி பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகும். இதன் வரலாற்றை தொல்லியல் காலம் முதல் நவீன அரசியல் காலம் வரை பல கட்டங்களாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் மற்றும் சங்ககாலம். சங்ககால கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டி அருகே உள்ள புள்ளிமான் கோம்பை கிராமத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமையான மொழி கலப்பில்லாத சங்ககால நடுக்கர்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பாண்டியர் கால கல்வெட்டு இப்பகுதியில் கண்டறியப்பட்ட தென்முட்ட நாட்டு கன்னிமங்கலத்து குடியான் இடுவிச்ச செக்கு என்ற வரிகள் கொண்ட 9ஆம் நூற்றாண்டு கல் செக்கு இப்பகுதி பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இங்கு அகழ்வாய்கள் நடைபெற்று வருகிறது. இங்கு நடைபெற்ற தொல்லியல் அகழ்வாய்களில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த அழகிய காதணிகள் மற்றும் குறியீடுகள், பொறிக்கப்பட்ட பானையோடுகள் கிடைத்துள்ளன. இந்த கிராம உருவாக்கம் பார்த்திங்கன்னா, ரெட்டியாம்பட்டி பாளையத்தை ஆட்சி செய்த நாயக்கர் வம்ச அரசர்களான நீலகிரி தொப்பநாயக்கர் மற்றும் அவரது மகன் காட்டாரி தொப்பநாயக்கர் காலத்தில் குடிகள் அமர்த்தப்பட்டு இந்த ஊர் முறைப்படி உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கண்டமனூர், தொட்டப்பநாயக்கனூர், போடி போன்ற ஜமீன்களின் முக்கிய போக்குவரத்து மற்றும் வணிக பாதையாக ஆண்டிப்பட்டி கணவாய் விளங்கியது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் மதன் கார்கி பாடல் வரிகளில் மரகதமணி இசையில் ராகுல், யாசின் நிசார் ஆகியோர் இணைந்த குழு 2022ஆம் ஆண்டு வெளிவந்த ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமா 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI டிப்ளமோ டிகிரி, வயது வரம்பு 18 முதல் 28, அதாவது 30/6/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்ப கட்டணம் இம்மாதம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி 30ஆம் தேதியாகும். இணையதள முகவரி npcil.nic.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு கைத்தறி தொழில் பாரம்பரிய பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டியின் ஒரு பகுதியாக இருக்கும் சக்கம்பட்டி வரலாற்று ரீதியாக கைத்தறி நெசவு தொழிலுக்கு புகழ்பெற்ற இடமாகும். இங்கு நெசவு செய்யப்படும் பருத்தி புடவைகள், அதாவது சக்கம்பட்டி காட்டன் என்று சொல்லுவாங்க, தமிழக அளவில் மிக சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவை. பிப்ரவரி 9, 1934 அன்று மகாத்மா காந்தி தனது தீண்டாமை ஒழிப்பு பயணத்தின் பொழுது ஆண்டிப்பட்டிக்கு ரயில் மூலம் வருகை தந்தார். அப்பொழுது கிராம மக்கள் கதர் துணியில் அச்சிடப்பட்ட வரவேற்பு மடலை காந்தியிடம் வழங்கினர். அதனை ஏலமிட்ட காந்தி அந்த பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க மடல் தற்பொழுது மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வருபாடல் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ, கிரிஷ் அமிர்நத் ஆகியோர் இணைந்த குரலில் 2021 ஆண்டு வெளிவந்த நெற்றிக்கண் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58 என்ற தொலைபேசி எண்ணையும், மின்னஞ்சலில் விண்ணப்பங்களுக்கு முகவரி agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். நேயர்கள், இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் பணி அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலி இடங்களுக்கான ஸ்டைஃபன்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரிஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னர் 5 என மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 ITI, வயது வரம்பு 29/6/2026 என்று உள்ளபடி 18 முதல் 24 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹100, SST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை, விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 7:48:26 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நம்ம தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த கிராமம் பிரண்டைக்காடுக்கு மேற்காகவும் சக்கிலிச்சி மலைக்கு கிழக்காகவும் உருவாக்கப்பட்டு குடிகளும் குடியமர்த்தப்பட்டனர். இது திண்டுக்கல் தொல்லியல் கையேட்டில் பதிந்துள்ளது. ஆண்டிப்பட்டியின் ஒரு பகுதியாகிவிட்ட சக்கம்பட்டியில் கைத்தறி நெசவு தொழில் அதிக அளவில் நடைபெற்று வந்தது. தற்பொழுது கைத்தறி தொழில் விசைத்தறி தொழிலாக மாற்றமடைந்து விட்டாலும் சிலர் கைத்தறிகளை கொண்டு நெசவு செய்து வருகின்றனர். இங்கு நெசவு தொழில் இங்குள்ள சாலியர் சாதியை சேர்ந்தவர்களால் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. சக்கம்பட்டியில் நெசவு செய்யப்பட்ட சேலைக்கு சிறப்பு பெயர் உண்டு. முதல் மரியாதை படத்தில் வரும் "அந்த நிலாவை தான் கையில் பிடித்தேன்" என தொடங்கும் கவிஞர் வைரமுத்தின் பாடலில் சக்கம்பட்டி சேலை கட்டி என்கிற வாசகம் இடம்பெற்றுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. சுற்றிலும் மலைப்பகுதியாக இயற்கை எழில் சூழ இருப்பதால் நிறைய தமிழ் திரைப்படங்கள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன. இது தேனி மாவட்டத்தின் நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கொச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் NH-49 அமைந்துள்ளது. துணை கிராமங்கள் ஜக்கம்பட்டி உட்பட 3 முக்கிய கிராமப்பகுதிகள் இதன் கீழ் வருகின்றன. கைத்தறி நெசவு இதன் அருகிலுள்ள ஜக்கம்பட்டி பகுதி கைத்தறி சேலை உற்பத்தியில் மிகவும் புகழ்பெற்றது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாய்அபெண்கர் இசையில் பால்டாப்பா பாடல் வரிகளில் தீப்தி சுரேஷ், பூமி, சாய் அபெண்கர் ஆகியோர் இணைந்த குரலில் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த டியூட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நகர் உலாவில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு முக்கிய ஆன்மீக தலங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் புகழ்பெற்ற கோவில்கள் உள்ளன. ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில், மாவூற்று வேலப்பூர் கோவில், மலை மீது அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் தலம். சுற்றுலாதலம் பார்த்தீங்கன்னா வைகை அணை, ஆண்டிப்பட்டி வட்டத்தில் அமைந்துள்ள வைகை அணை இப்பகுதியின் மிக முக்கிய சுற்றுலா மற்றும் விவசாய ஆதாரமாக விளங்குகிறது. இங்குள்ள பூங்கா பொதுமக்களிடையே மிகவும் பிரபலமாகவும் திகழ்கிறது. வைகை அணை, ஆண்டிப்பட்டி வட்டத்தில் அமைந்துள்ள வைகை அணை இப்பகுதியின் மிக முக்கிய சுற்றுலா மற்றும் விவசாயத்திற்கு பெரும் வலு சேர்க்கும் ஆதாரமாகவும் விளங்குகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்த குரலில் 2021 ஆம் ஆண்டு வெளிவந்த டாக்டர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் திபுன் எனன் தாமஸ் இசையில், அருண் காமராஜ் பாடல் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 2018 வெளிவந்த கனா திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்டீர்கள். நேர்களே, நகர் உலாவில் நாம் இதுவரை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகர் உலா தலைப்பு கோவில்பட்டி. ரசித்திருங்கள், இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் பயணமாக உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் பயிற்சி முடிக்கும் அதிகாரிகளின் ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிடுகிறார். பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற குல்தரந்தா கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகில் தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு மோதல்கள் மற்றும் போர்கள் அந்தந்த பகுதிகளை தாண்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் பெரும் பொருளாதார இழப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டில் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி சுமார் 3,700

78 லட்சம் டன்னாக உயரும் என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் 70 லட்சம் டன் அதிகமாகும். கேரள மாநிலத்தில் ஷிகெல்லா தொற்று பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 11 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வயநாடு மாவட்டத்தில் ஏற்கனவே 9 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தற்போதைய நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் உயர் மின்னழுத்த பாதையை

0: ஏற்கனவே 9 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தற்போதைய நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு, நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று பிர்மிங்கமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் தொடங்குகின்றன. தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. 2026 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோ நகரில் நேற்றிரவு கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 8:18. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது தகவல் தளம். நேற்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் ஜென் டிசர்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பிரேசிலில் உள்ள பாம்பு தீவு குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் ஆமை விலங்கு குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். ஆமை அல்லது யாமை, அதாவது ஆங்கிலத்தில் டர்டல் என்று சொல்லுவாங்க. இவை வந்து ஊரண வகுப்பை சேர்ந்த விலங்கு வரிசையாகும். இவற்றின் உடலில் முதுகுப்புறம் உள்ள தனித்துவமான குருத்தெலும்புவோடு ஒரு கவசம் போல் செயல்படுகிறது. இதில் மொத்தம் 356 இனங்கள் அறியப்பட்டுள்ளன. ஆமை பிரிவின் சில இனங்கள் சுராசிக் இடைக்காலம் முதலே இருந்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இவை ஊரணவற்றில் பாம்புகளுக்கும் முதலை இனங்களுக்கும் மூத்தனவாகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பாடல் வரிகளில், ஆனந்த் அரவிந்தக்ஷன் குரலில், சித்துகுமார் இசையில் 2023 வெளிவந்த ஜோ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ

0: பிரின்சிபல் வந்தா எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
1: ஹலோ மாமா.
2: ஹாய்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தகவல் தளத்தில் நம்ம ஆமை ஊர்வன வகுப்பை சேர்ந்த ஆமை குறித்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமைகள் குளிர் இரத்த விலங்குகளாகும். அதாவது இவற்றின் உடல் வெப்பநிலையை சூழலுக்கு ஏற்ப இவற்றால் மாற்றிக்கொள்ள முடியும். இது அம்னியோட்டிக் வகையை சேர்ந்த விலங்கு. எனவே அதே வகையை சேர்ந்த மற்ற விலங்குகளான ஊர்வன பறவைகள் பாலூட்டிகள் போல இவை காற்றை சுவாசிக்கின்றன. மேலும் ஆமைகள் நீருக்குள்ளேயே நீரையொட்டியோ வாழ்ந்தாலும் நீருக்கடியில் முட்டையிடாமல் தரையிலேயே முட்டையிடுகின்றன. உலகின் பெரிய ஆமை இனமான பேராமை, அதாவது 200 சென்டிமீட்டர் 6.6 அடி நீளம் வரையும் 900 கிலோகிராம் எடை வரையும் வளரும். சீசஸ் தீவிலும் கலாபாகோசு தீவிலும் வாழும் நில ஆமைகள் 130 சென்டிமீட்டர் அதாவது 51 அங்குலம் நீளம் வரையும் 300 கிலோ எடை வரையும் வளர்கின்றன. உலகின் சிறிய ஆமையான செர்சோபியாசோ என்னும் ஆமை தோராயமாக 8 சென்டிமீட்டர் அதாவது 3.1 அங்குல நீளமும் 140 கிராம் எடையும் இருக்கும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்த குரலில் 2021 வெளிவந்த டாக்டர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
1: கச கசத பசன்
2: பாப்பா கசதானி ஸ்வரத்தை போய் கசகசான் அடுத்தாட்டி இதெல்லாம் கூட்டின்னு வராதிங்க.
3: தகவல் தளத்தில் நாம் ஆமை விலங்கு குறித்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தலையை ஆமைகள் எவ்வாறு உள்ளிழுக்கின்றன என்பதை பொறுத்து அவை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. கழுத்தை நேர் பின்னே இழுத்துக்கொள்பவை ஒரு வகையாகவும், தலையை திருப்பி பக்கவாட்டில் வைத்து இழுத்துக்கொள்பவை இரண்டாவது வகையாகவும் கூறப்படுகின்றன. நில ஆமைகளின் கண்கள் கீழே எதிரில் உள்ள பொருட்களை பார்க்கும் வகையிலும், நீர் ஆமைகள் சிலவற்றின் கண்கள் தலையின் மேற்பக்கத்திற்கு அருகிலும் உள்ளன. கடல் ஆமைகளின் கண்களுக்கு அருகில் கண்ணீர் சுரப்பிகள் உள்ளன. இவை ஆமைகள் குடிக்கும் நீரில் உள்ள மிகையான உப்பினை வெளியேற்ற உதவுகின்றன. இவற்றுக்கு பற்கள் இல்லை, எனினும் வலுவான அலகும் தாடையிலும் உண்டு. ஒரு பாடலுக்கு பிறகு வரும் பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் வேல்முருகன், மகாலிங்கம் ஆகியோர் இணைந்த குரலில் 2018 ஆம் ஆண்டு வெளிவந்த செம திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆமை விலங்கு குறித்து தான் தகவல் தளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு இதன் தொடர்ச்சியை 8:30 மணி தகவல் தளத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆற்றுக்கடியில் இருக்க முடியும். சில வகை ஆமைகள் வாழ்நாள் தரையிலேயே வாழ்கின்றன. மேலும் சில ஆமை இனங்களில் அவற்றின் க்ளோயோக்கா என்னும் பின் துளைகளில் உள்ள பாப்பிலோ எனப்படும் உறுப்பு உள்ளது. இது மீன்கள் எவ்வாறு செவுள்கள் மூலம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கின்றனவோ அதே போல ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள ஆமைக்கு உதவுகிறது. மற்ற ஊர்வனற்றைப் போலவே ஆமைகளும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன. இவற்றில் முட்டைகள் வெண்மையாக உள்ளன. ஆமைகள் தம் முட்டைகளை நீர்நிலை கருகில் உள்ள உலர்ந்த மணல் வெளியில் இட்டு மூடி வைக்கின்றன. முட்டைகள் தாமாகவே பொறிந்து ஆமை குஞ்சுகள் மணலுக்கு மேலே வந்து நீரை நோக்கி செல்கின்றன. தாய் ஆமைகள் குஞ்சுகளை பராமரிப்பதில்லை. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாம் சிஎஸ் இசை மற்றும் பாடல் வரிகளில் சத்யபிரகாஷ், சின்மை ஆகியோர் இணைந்த குரலில் 2018 ஆண்டு வெளிவந்த 2001 கண்கள் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58 என்ற தொலைபேசி எண்ணையும், விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் ஆமைகள் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமைகள் பருவம் அடைய பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. மேலும் இவை சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் முட்டையிடுகின்றன. ஆண்டுதோறும் முட்டையிடுவதில்லை. சில ஆமை இனங்களில் சுற்றுச்சூழல் வெப்பம் முட்டையில் இருக்கும் கருவின் பாலினத்தை முடிவு செய்கிறது. வெப்பம் மிகுந்திருப்பின் பெண் ஆமையும் குறைந்திருப்பின் ஆண் ஆமையும் பிறக்கின்றன. ஆமையின் உடல் உறுப்புகள் அவ்வளவு சீக்கிரம் பழுதாவது இல்லை என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். 100 ஆண்டுகள் ஆன ஆமைகளில் ஈரல், நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை ஆராய்ந்ததில் அவை இளம் ஆமைகளின் உறுப்பை போலவே இருந்துள்ளது. இதனால் மரபணு ஆய்வாளர்கள் நீண்ட வாழ்நாளை பற்றி அறிந்து கொள்ள இவற்றின் மரபணுக்களை ஆராய்ந்து வருகின்றனர். ஆமைகள் பகலில் சுறுசுறுப்பாக இறை தேடி கொண்டிருக்கும். ஆமையின் உணவானது அது வாழும் இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது. நன்கு வளர்ந்த ஆமைகள் பொதுவாக நீர் வாழ் தாவரங்களை உண்கின்றன. மேலும் சிறிய பூச்சிகள், நத்தைகள், புழுக்களையும் உண்கின்றன. அரிதாக இருந்த கடல் விலங்குகளையும் தின்றதாக அறியப்படுகிறது. நன்னீரில் வாழும் சிறிய ஆமைகள் பல சிறிய மீன்கள் முதலான நீரில் வாழும் உயிரினங்களை உண்ணும் ஊனுண்ணிகளாகும். ஆமை குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு புரதம் தேவை என்பதால் அவை முற்றிலும் ஊனுண்ணிகளாகவே இருக்கின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர், நீட்டி மோகன் ஆகியோர் இணைந்த குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் கபிலன் பாடல் வரிகளில் 2015 ஆம் ஆண்டு வெளியிருந்த ஐ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேரம் காலை 8:45 நான்குனுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் ஆமைகள் விலங்கு குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடல் ஆமைகள் பொதுவாக மென்மையான உடலை கொண்ட கடல் உயிரினங்களையும் ஜெல்லி மீன் எனப்படும் கடல் எழுதுகளையும் பஞ்சு உயிரிகளையும் உணவாக கொள்கின்றன. வலுவான தாடையை கொண்ட ஆமைகள் ஓடுடைய மீன்களை தின்கின்றன. தோணி ஆமை ஊனுணவை தின்பதில்லை. அது பெரும்பாலும் பாசிகளையே, அதாவது இந்த ஆங்கிலத்தில் ஆல்கே என்று சொல்வார்கள், அதை தான் உணவாக எடுத்துக்கொள்கிறது. ஆமைகள் பல மனிதர்களால் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன. நெகிழி கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஆமையோடு கண் கண்ணாடியின் சட்டகம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. சில நாடுகளில் ஆமைகள் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. உணவுக்காகவும் ஆமைகளின் முட்டைகளுக்காகவும் ஆமைகள் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. இது சில ஆமை இனங்களின் அழிவுக்கு வழிவகுத்து வருகிறது. ஆமை என்பது ஓடுகளுடைய ஊருண வகுப்பை சேர்ந்த ஒரு பழமையான விலங்கினமாகும். டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பிருந்தே, அதாவது சுமார்

20 கோடி ஆண்டுகளுக்கு மேலாக இவை பூமியில் வாழ்ந்து வருகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் என்ஆர் ரகுநாதன் இசையில், ஜி வி பிரகாஷ்குமார் குரலில் 2012 வெளிவந்த நீர் பறவை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் ஆமை விலங்கு குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமைகளின் வகைகள் பார்த்திங்கன்னா, அவை வாழும் சூழலை வைத்து பொதுவாக நான்கு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது வகை பார்த்திங்கன்னா நில ஆமை, முற்றிலும் நிலத்தில் வாழ்பவை, இவற்றின் கால்களில் நகங்கள் இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா கடல் ஆமை, அதாவது ஆங்கிலத்தில் சீ டர்டல் என்று சொல்வார்கள், கடலில் வாழ்பவை, இவற்றின் கால்கள் துடுப்பு போல நீந்த ஏதுவாக இருக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா நன்னீராமை, ஏரி குளம் ஆறுகளில் வாழ்பவை. நான்காவது பார்த்திங்கன்னா உவராமை, உப்பங்கழிகள் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் வாழ்பவை. பாதுகாப்பு ஓடு தான் ஆமையின் உடலில் முதுகுப்புறம் உள்ள கடினமான ஓடு. எதிரிகளிடமிருந்து அதை பாதுகாக்கும் கவசமாக செயல்படுகிறது. ஆபத்து காலங்களில் தன் தலை மற்றும் கால்களை இதற்குள் இழுத்துக்கொள்ளும். நீண்ட ஆயுள் ஆமைகள் மிக நீண்ட காலம் வாழக்கூடியவை. பொதுவாக நில ஆமைகள் சராசரியாக 80 முதல் 100 ஆண்டுகள் வரையும், சில இனங்கள் 150 ஆண்டுகளுக்கு மேலாகவும் வாழ்கின்றன. சுற்றுச்சூழல் நன்மை பார்த்திங்கன்னா, நீர்நிலைகளில் இறந்து கிடக்கும் மீன்களை உண்பதால் நீர்நிலைகள் துர்நாற்றம் அடிக்காமல் சுத்தமாக இருக்க உதவுகின்றன. கடலின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேண கடல் ஆமைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பழமொழி விளக்கம் பார்த்திங்கன்னா, ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்ற பழமொழி உண்மையில் ஆமை புகுந்த காடு உருப்படாது என்பதாகும். ஆமைகள் முட்டையிட கடற்கரை மணற்பரப்பிற்கு வரும்போது அங்குள்ள தாவரங்களை அழித்துவிடும் என்பதை உணர்த்தவே இப்பழமொழி உருவானது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வாலி கற்பனை நடையில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ரிச்சர்ட், ராகுல் நம்பியார், நவீன் மாதவ் ஆகியோர் இணைந்த குரலில் 2010 ஆண்டு வெளிவந்த எங்கேயும் காதல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்திற்கு இறுதியாக வந்துவிட்டோம். நிறைவாக வரும் பாடல் மோகன்ராஜ் பாடல் வரிகளில் ரவிஜி குரலில் திபு நிரன் தாமஸ் இசையில் 2025 ஆம் ஆண்டு வெளிவந்த டீசல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, ஆமை விலங்கு குறித்து திரைசை பாடல்களுடன் தகவல் தளத்தில் இதுவரை கேட்டீர்கள். நாளைய தகவல் தளம் தலைப்பு ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் சரவண பவா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, ராகம் பசுபதி பிரியா, ஆதி தாளம்.

அடுத்து ருக்மிணி பதை. குரு சுரஜானந்தா இயற்றியது. ராகம் பிரியதர்ஷினி. ரூபகதாளம்.

நேரம் 9:29 45 அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி ஈசனை என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல், ராகம் பந்துவராளி, மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 9:48 25 அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக சின்னஞ்சிறு கிளியே என தொடங்கும் சுப்பிரமணிய பாரதியார் பாடல் காபி ராகம் ஆதிதாளம் திசிரநடை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 முதல் 18 வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 15 பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற குல்தரந்தா கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகில் தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு மோதல்கள் மற்றும் போர்கள் அந்தந்த பகுதிகளை தாண்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் பெரும் பொருளாதார இழப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்திக்கான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்றும், நாட்டின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான வாய்ப்புகளை இது மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். மேற்காசிய மோதல்களால் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த முயற்சி எதிர்காலத்தில் இந்தியாவின் சுயசார்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க உள்ளது. எனவே காரைக்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் தொடங்குகின்றன. தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான்

0: அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: நேரம் காலை 10:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டால்

ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும், ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும். முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ அசையா, அப்ப நீங்க வந்து ஃபேஸ்புக்ல முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை திரைப்படம் மூலம் பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேரில் விருப்ப பாடல்கள் முதலாவது பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை மந்தவெளி விநாயகம். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சில்லுன்னு ஒரு காதல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் கிளிப்பேச்சு கேட்கவா. நேரம் காலை 10:09:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். பழனி தாலுக்கா கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சின்னப்பூவே மெல்லப்பேசு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரொம்ப தொலைவிலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஹிராமணி வர்மா, பார்சுமணி வர்மா, புஷ்பேந்திரமணி வர்மா, நோக்லால் வர்மா இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் ஜிகர்தண்டா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் வேட்டைக்காரன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பூப்பூவா பூத்திருக்கு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் நான் போட்ட சவால்.

0: நேரம் காலை 10:44 ஏழு நொடியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் இசைப்பாடும் தென்றல்.
1: எந்தன் கை

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரியமூர்த்தி கோவூர், நாயுடமங்கலம் தரணேஷ் யோகேஷ் பழனி, கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன், எடப்பாடி தங்கவேல், சத்தியமூர்த்தி காமராஜ், வேட்டவளம் குமார், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன், உத்தரப்பிரதேச மாநிலம் முகேஷ் காஷ்யப் குடும்பத்தினர், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், கொப்பநாதம் டி ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துருவா ரவிக்குமார், ஹெச்பி உச்சேகவுடா அழகாபுரம் கிராமம், பிரகாஷ் டிபிஎஸ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, மதுரை சண்முகசுந்தரம், என்எம்பி நாச்சுப்பிள்ளை, இவர்களுக்காக ஒரு பொது பாடலாக சுஜாதா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டீர்கள்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். நிதி, தொழில் முனைவு, கல்வி, சுகாதாரம், நிர்வாகம் என பல்வேறு துறைகளில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் புதிய துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாரி சக்தி எனப்படும் பெண் ஆற்றல் அறிவியல், விண்வெளி மற்றும் கண்டுபிடிப்பு துறைகளில் முத்திரை பதித்து வருவதாகவும், நாட்டின் பெண் ஆற்றலே தேச கட்டமைப்பின் அடித்தளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்றும், உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும், தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும், நாட்டின் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்புமுனையாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். துருக்கியில் அண்டாலியா நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் மற்றும் கும்கும் மோகோத் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் தென்கொரிய இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: சுவாமிகள் இதுவரை 30 புத்தகங்களை எழுதியுள்ளார். சுவாமிகள் அண்மையில் எழுதிய விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா? மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் ஆகிய 2 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் பத்திரிகையான ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையின் ஆசிரியராக 16 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளார். தஞ்சாவூர் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரது சீடர் விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது பணியாற்றி வருகிறார். இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் என்கிற புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம்.
1: இந்நூலானது வெளியிட்ட

0: ஸ்ரீராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரது சீடர் விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது பணியாற்றி வருகிறார். இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் என்கிற புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம்.
1: இந்நூலானது வெளியிட்ட 20 நாட்களுக்குள் 1000 பிரதிகள் விற்பனையாகி 2வது எடிஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல்.
0: வணக்கம் சுவாமி.
2: வணக்கம் ஐயா.
0: சுவாமி, இந்த நூல் எழுதுவதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
2: ஐயா சொன்ன மாதிரி ஒரு 15 ஆண்டுகள் ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்று அதை நல்லபடியாக நடத்த முடிந்தது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சந்தாதாரர்கள் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட சுமார் 75,000 மாணவ மாணவிகள் சந்தாதாரர்களாக அந்த பத்திரிகைக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மாணவ மாணவிகள் இவ்வளோ இருந்த ஒரே பத்திரிகை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் ஒரு 15 வருடங்கள் சேவை புரிந்ததால் அதில் கிடைத்த அனுபவங்கள் பல பல. அதிலும் மாணவ மாணவிகளை சந்திக்கிறது, நிறைய பள்ளி கல்லூரி இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்முடைய உரையை கேட்ட பிறகு, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு அவங்க நேரடியாக கேள்வி கேட்கும்போது ஒரு 5-6 கேள்விகளுக்கு தான் பதில் தர முடியும். ஆனால் பலரும் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளெல்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் வந்து இதை பத்திரிகையில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இதை ஆரம்பித்தது. அதாவது தேவை அறிந்து சேவை, இது நல்லபடியாக நடந்தது. அது சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நீ வந்து ஒரு ஆன்மீக மா மனிதனாக மாறுவதற்கு முன்பு ஒரு ஜென்டில்மேனாக மாறு. நம்ம வந்து உயர்ந்த சமய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இளைஞன் தன்காலில் தான் நிற்க வேண்டும். தெய்வீக கருத்துக்கள் போகிறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை கருத்துக்கள் போகணும். இப்போல்லாம் ஜென்ஜியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, இப்போல்லாம் அவங்க அவங்கள பற்றியே யோசிக்க வேண்டியிருக்கு, வேறு எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து விவேகானந்தருடைய கருத்துக்கள் அடிப்படையில் இளைஞன் அப்படின்னா அவன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டு உன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வா அப்படிங்கிறதா இந்த நூலின் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது.
0: அதாவது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதுங்க சாமி, நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும், கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்பாங்க, கடைசி ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் அலவுடு அப்படின்பாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இதாக மாற்றிக்கிட்டீங்க கேள்வி பதில் செஷன்.
2: இவ்வளோ அருமையான கேள்விகள்லாம் கேட்பாங்க தம்பி தங்கைகள், இந்த கேள்வியெல்லாம் வேணும்னே கேட்குறாங்களோ அப்படின்னு கூட தோணும், சும்மா கேட்டு வைக்கணுங்கிறதுக்காக. அப்படி இருந்தால் கூட வேற ஏதாவது அவன் கேட்டிருக்கலாம்ல, ஒரு நல்ல கேள்வி தானே கேட்டிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவனுக்கு என்ன சங்கடமோ அவனுக்கு என்ன குழப்பமோ அது வேறு யாரிடமும் சொல்ல முடியாமல் நம்மிடம் வருவது அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்கிற சேவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது அது ஒரு அருமையான ஒரு தருணம் அதெல்லாம்.
0: அப்புறம் சாமி, இந்த மாணவர் மாணவிகளின் கேள்விகளுக்கான பதில்கிற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையோ இல்லை மற்ற மொழிகள்லையோ இது மாதிரி நூல்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நிறைய பார்க்குறோம், இதுக்கு முன்னாடியெல்லாம் சில இதழ்களில் ஆசிரியர் வந்து சொல்லுவார், பெரும்பாலும் அரசியல் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். வானதி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் கூட டி ஆர் ராமநாதன் ஐயாவும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய முன்னுரையில், மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அதனால் முதல் முதல்ல தமிழில் வெளிவந்த நூலாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நூலினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க.
2: நிறைய பத்திரிகைகளில் கேள்வி பதில்கள் வந்தது வந்து கொண்டிருக்கு வரும். அது எல்லாமே சினிமா அரசியல் ஊர்கதை இது போன்ற ஒரு பொதுவான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகள் என்ன, அவர்களுடைய கேள்விகள் என்ன, அவர்களை சிந்திக்கும் போக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து இன்றைய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அது கெட்டுப்போன இளைஞர்கள் இருக்காங்க, அது யாருக்கு எடுக்கிறாங்கங்கிறதும் நமக்கே தெரியும். ஆனால் நிறைய இளைஞர்கள் எல்லாமே அக்னி குஞ்சுகளாகத்தான் இருக்கிறார்கள், அதை ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் என்ன குறைபாடு இருக்குது, எதை கொண்டு அதை நிரப்பலாம், அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தேடிக்கொண்டு இருக்கும்போது கண்டதெல்லாம் அவர்கள் முன்னாடி எப்படி காட்டி அவர்களுடைய கவனத்தை கவர்கிறார்கள் அல்லது கவனத்தை களவாடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும்.

0: இந்த புத்தகத்தில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். இளைஞர்களுடைய கவனச்சிதைவு என்பது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் கருச்சிதைவு போன்றது. ஒரு கருச்சிதைவு வந்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு. அதே மாதிரி தான் இளைஞர்களுக்கு கவனச்சிதைவு என்பது அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அது சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கவனம் என்பது கரன்சி. கரன்சின்னா செல்வம். நம்முடைய இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டோ அல்லது ஃபோன்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலேயோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய முழு நேரமே அதில் தான் இருக்குது. இதை வந்து அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க அல்லது வெளிநாட்டுக்காரங்க இவங்க எல்லாமே இந்த கவனத்தை எப்படி கரன்சி ஆக்கலாம் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, இளைஞனே, யுவதியே, உன்னுடைய கவனம் உனக்கே தெரியல. அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அந்த கவனத்தினால், அது உனக்கு தெரியவில்லை. ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கும் வெளியாளுக்கும் தெரியுது. அவனுக்கு தெரிந்ததை நீ தெரிந்து கொள். உன் கவனம் என்பது காசாக்கப்படுகிறது, அது களவாடப்படுகிறது. நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால், உன்னுடைய கவனம் எப்படி இருக்கு என்பதை நீ புரிந்து கொண்டால், நிச்சயமாக நீ தான் பெரிய செல்வந்தனாக இருப்பாய். கவனம் இஸ் ஈக்குவல் டு கரன்சி அப்படிங்கிறத நம்ம இந்த நூலில் சொல்லியிருக்கோம். அது இளைஞர்கள் அது ரொம்ப வரவேற்கிறாங்க அது போன்ற கருத்துக்களை. ஏன்னா ஒன்று, அவங்கள பேரண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளை வளர்ப்பது. நிறைய இடங்களில் குழந்தைகளை வளர்ப்பதில்லை. இந்த நூலில் ஒரு அத்தியாயமே இருக்குது, குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களை வளர விடுங்கள். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எது எது வேணுங்கிற சொல்லிட்டா போகிறோம், அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதனால் அவருடைய கவனம் களவாடப்படுகிறது என்று சொல்லும்போது, பல கல்லூரிகளில் இதை நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி சொல்லும்போது 100 பேர் கேட்டாங்கன்னா 30 பேர் உதாசீனமாக தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. அதில் ஒரு 40 பேர் வந்து அப்போ புரியாதவங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் அதை கவனிக்கிறாங்க. வேடிக்கை அதை சொல்வோம், ஒரு வகுப்பில் 50 பேர் படிக்கிறாங்கன்னா 30 பேர் நடுத்தரம், எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் போகக்கூடியவங்க. அவங்க நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப பெரிய திறமைசாலியும் கிடையாது, நடுத்தரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புலேயே அவங்க தான் ஆதாரம், நல்ல சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க. அது வந்து அந்த ஆசிரியருக்கே ஆதாரமாக இருப்பவர்கள். இன்னொரு 10 இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சேதாரம், அது டிஃபெக்டிவ் தான் அது. அப்போ ஒரு 50 பேரில் 10 சேதாரம், 10 ஆதாரம், 30 நடுத்தரம். நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும்னா, ஆதாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவங்களுக்கு வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அவர்களை ஆதாரத்தின் பக்கம் திருப்ப வேண்டியது. கடைசியாக இருக்கக்கூடிய சேதாரம் 10 இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஏதாவது அப்பப்போ நம்ம சொல்லி அவர்களையும் நல்ல மார்க்கத்திற்கு கொண்டு வருவது தான் ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம், சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இந்த நூல் மூலமாக செய்திருக்கிறோம்.
1: சுவாமி, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் இந்த காலத்து இளம் மாணவ மாணவியருக்கு வந்து நம்ம சமுதாயத்தின் மேலே உண்மையிலுமே அக்கறை இருக்கா? ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்களை கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் சந்திக்கிறீங்க. அப்புறம் இந்த புத்தகத்தில் அவங்க அந்த கேட்டிருக்க கேள்வியெல்லாம் உண்மையிலுமே அவங்களுக்குள்ள சந்தேகம் தானே, அது எப்படி நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சுவாமி.
0: பலரும் கேட்ட அதே சந்தேகத்தை நீங்களும் கேட்குறீங்க. இதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இளைஞர்கள் மீதான சாதாரண புரிதல் தான் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது, அல்லது அதுதான் காட்டப்படுது. இளைஞன் அப்படின்னாலே தாட் போட்டு அப்படியே ஓடுறவன் இப்படி தான் இருக்குது. எத்தனையோ இளைஞர்கள் நல்ல வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவர்களுக்கான அவர்களுக்கு வேண்டிய சிறந்த கருத்துக்களை நாம் கொடுக்கறது வந்து ஒரு தவமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு துறவி ஒரு ஜெயிலுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்னு சொல்கிறது இல்லை, சிறைவாசிகள், அவர்கள் மத்தியில் போய் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவணும், நல்ல விஷயங்களை படிச்சிட்ருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும், பிறருக்கும் பயனுடையதாக இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கதையெல்லாம் சொன்னார், காந்திஜி பற்றி சொன்னார், வல்லபாய் பட்டேல் பற்றி சொன்னார், நேருஜியை பற்றி சொன்னார், சாக்ரட்டிஸ் பற்றி சொன்னார், ராமகிருஷ்ணரை பற்றி சொன்னார், விவேகானந்தரை பற்றி எல்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தா அந்த சிறைவாசிகள் நடுவுலேருந்து ஒருத்தர், முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வேகமாக வந்தார். காவலர்களுக்கெல்லாம் பயமாக போயிடுச்சு. நேராக வந்து இந்த சுவாமி அடிக்க வந்துட்டார் போல்.

0: இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் ஓடி வர்றாங்க. வேகமாக வந்துட்டு சுவாமிஜியோட சட்டையை பிடிச்சிட்டு, இது ஏன் இவ்வளவு லேட்டாக சொல்கிறீங்க, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கேடுகட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கவே மாட்டோமே, யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த சுவாமிஜியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இருந்தார். போலீஸ் வந்து அவர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்தது, ஆனால் அந்த சுவாமிஜி அமைதியாக நின்று கொண்டு இருந்தார். போலீஸ்காரர்களை தடுத்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதியே கொலைகாரரை கொஞ்ச நேரம் அப்படியே அள விட்டார். சாமியில் கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்ததை அப்படியே மேலே தூக்கி அவரை, நீ சொல்கிற சரிதான்ப்பா, உங்களுடைய சின்ன வயசில் நாங்கள்லாம் சொல்லியிருக்கணும், தப்பு எங்கள் மேலே தான், நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் கவனித்து கொண்டு இருந்தோம், சமுதாயத்தில் எப்படி நாம் தார்மீகமான வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது, அதை நாங்கள் செய்யாத குற்றம்தான் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் தோன்றியதுக்கு பல காரணங்களும் நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவரும் அழுதார். அந்த கொலகாரர் அப்படி உருகி போயிட்டார். அவர் பின்னாடி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார். அதனால் இந்த சம்பவம் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது, என்னென்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும். 4 வயதில் சொன்னால் அவன் தேசியவாதி, 24 வயதில் நல்ல விஷயத்தை சொன்னால் அதுக்குள்ளே அவன் தீவிரவாதியாக மாறிடுறான். அதனால் சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேட்குறவன் நிச்சயம் கேட்பாங்க. இந்த 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, அதை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். சேதாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருமாவது நல்ல விதத்தில் நம்ம இழுக்கணும். அப்போ 50ன்னா ஆதாரம், நடுத்தரம், சேதாரம், இது எல்லா இடத்துலையும் இருக்கும். வகுப்பில் மட்டுமல்ல சமுதாயத்திலும் இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளறையே இந்த 3 தன்மைகளும் இருக்குது.
1: சாமி, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான் சாமி. இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், நீ வந்து மன உறுதியோடு இரு, தொடர்ந்து போராடணும், நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு பயனுள்ளதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சிறு கதைகள் வழியாக கேள்வி பதில் வழியாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே வந்து மாணவர்கள் ஏற்றுக்குவாங்களா, கேட்டு நடப்பாங்களா?
0: ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக வந்து சுவாமிஜி நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ ஏற்றுக்காமல் இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கொண்டதே சொல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் தொடர்ச்சியாக சொல்லும் போது நெல் செய்ய புல் தேயுமா போலே அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. இப்போ நாம் ஒரு தரிசு நிலத்தை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா புல் முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அது கொஞ்சம் தோண்டி உழுது அங்கே நெல் பயிரிடும் போது புற்கள் என்னாகும், அந்த நெல்லுக்கு உகந்ததாக மாறி இதோட வளர்ச்சி அதோட வளர்ச்சியோடு இணைந்து விடும். நல்ல விஷயத்தை நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா புற்கள் முளைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் தோண்டி தோண்டி இது பண்ணாலும் இங்கே தோணுனா அங்கே வரும், அங்கே தோணுனா இங்கே வரும். அதனால் நல்லது செய்தால் அல்லது நீங்கும். இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவும் பொருந்தது. இது இன்னொன்று, அவன் ஏன் இந்த மாதிரி சுற்றுறான் அப்படின்னா அவனுடைய சக்திக்கு மனோபலத்துக்கு ஏற்ற ஒரு டார்கெட் நம்ம கொடுக்கலன்னு தோணுது. சமுதாயத்தை பற்றி பொறுப்பு அவனுக்கு நம்ம ஊட்டவில்லை, அதே மாதிரி நாட்டை பற்றிய ஒரு பெருமிதம் அவனுக்கு தெரியவில்லை. சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டதால தான் இன்றைக்கி நீ பைக்கில் வேகமாக சுற்ற முடியுது அவனுக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஏன்னா திடீர்னு அவன் வானத்திலேருந்து குதித்த மாதிரி ஆகுது அவனுக்கு. அப்படி இல்லாமல் சமுதாயத்தை பற்றி, சமயத்தை பற்றி, நாட்டை பற்றி உண்மையான வரலாறுகள், தியாக வரலாறுகள், தியாக வரலாறுகள் அப்படின்னா துறவிகளும் ஆன்மீக சார்ந்தோர்கள் மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தில் வந்து எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எவ்வளோ நல்ல வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்காங்க. சமுதாயத்தில் எங்கெங்க நல்லது நடக்குதோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் அவனுக்கு வேண்டும், நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய காதுகள் அவனுக்கு இருக்கு, இன்ஆக்டிவாக இருக்கு. இளமை என்ற, வாலிபம் என்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கு. அவங்க அந்த இளமையை ஆப்ரேட் பண்ண தெரியணும். தெரிவிப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த நூல்.

0: தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே, நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய உண்மையான பயன் நீங்க எதை கருதுறீங்க?
2: ஒரு காலத்தில் ஒரு குடும்பம் என்றால் மூன்று தலைமுறைகள் இருக்கும். தாத்தா இருப்பார், அப்பா அம்மா, பேர குழந்தைகள் இருப்பாங்க. மூன்று தலைமுறை இருப்பது தான் முழு குடும்பம். என்னென்னா, தாய் தந்தையர் சொல்ல முடியாததை பாட்டியும் தாத்தாவும் சொல்வாங்க. அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படியே குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி அப்படியே வரும். தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்திக்கும் நல்ல

0: இணக்கமான உறவு இருந்தது, அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், நல்ல விஷயங்களும் கேட்க முடியும். இப்போ அந்த கூட்டு குடும்பங்கள் என்பது கூட்டு புழு குடும்பங்களாக மாறிவிட்டன. புழுக்களாகவே நிறைய பேர் இருக்க வேண்டியிருக்கு. அப்பா ஓடுறார் வேகமாக, அம்மா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் தவிக்கிறார்கள். அந்த கூட்டு புழு என்ற குழந்தை கூட்டு புழுவாகவே இருந்து விடுகிறது. அது பூச்சியாக வளர்ந்து போவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது. தாய் தந்தையர்கள் நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு கட்டம் இருக்குது. ஆசிரியர்கள் பாடத்தை மட்டுமே நடத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தாய் தந்தையாராலும் முடியாத ஒரு விஷயம், பெற்றோராலும் சொல்ல முடியாத அந்த ஒரு கேப், அந்த ஒரு பெரிய வெற்றிடத்தை நாம் நிரப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்.
1: சுவாமி, இந்த நூலை படித்ததுலேருந்து பார்த்தா இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெற்றோர்களையும் ஆசிரியர்களுக்குமாகவே எழுதியிருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது சரிதானாங்க சுவாமி?
0: ரொம்பவும் சரி. ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் ஒரு பறவை போன்றவன். அந்த பறவைக்கு இரண்டு இறக்கைகள் உண்டு. ஒரு பக்கத்து இறக்கை பெற்றோர்கள், இன்னொரு பக்கத்து இறக்கை ஆசிரியர்கள். அந்த மாணவ பறவை மிக உயர உயர பறக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு இறக்கைகளும் நன்றாக விரிந்திருக்க வேண்டும், சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த பறவை பறக்கும். இந்த நூல் மாணவ மாணவிகள், குழந்தைகள், இளைஞர்கள், அவங்க மனசில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, எத்தனையோ பேர் தங்களுடைய கஷ்டத்தை வந்து பெயர் போட்டே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு பொறாமை இருக்குது, இன்னொருத்தன் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பொறாமையாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும் போது அவனுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். நிறைய பேர் வந்து நல்லது மட்டுமே கேட்பாங்க, இல்லை நான் கண்ணை மூடினா எனக்கு அப்படியே என்னென்னமோ வருது, அதனால் வந்து நான் தியானமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி வருது. டீச்சரே கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, என்னென்னா என்னுடைய வகுப்பில் இருக்கிறவங்க அடுத்த ஆசிரியரை மதிக்கிறாங்க, என்னையே மதிக்கிறது இல்லை, இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சந்தேகங்கள், தெளிவின்மைகள், அவங்க எதை தேடுறாங்க, இதெல்லாம் பெரியவங்க, குறிப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக குழந்தைகள் நல்ல விதமாக வளர்வார்கள், பெற்றோர்கள் பெருமைப்படும்படி நிச்சயமாக வளர்வார்கள். ஒரு உதாரணம் சொல்லணே, ஒரு நல்ல குடும்பத்து பையன் 8வது 9வது படிக்கிறான், திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது. அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய பாட்டி ராமகிருஷ்ண விஜயத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஒரு 3 மாதம் முன்னாடி நடந்தது. என்னுடைய பேரன் இப்படி இருக்கான், ரொம்ப நல்ல பையன்தான், நாங்களும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்க்கும் ஒரு கலை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து கற்றுத்தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உங்கள் சக்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரி, இந்த வயசுக்கு ஏற்ற சக்தி இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த சக்தி இருக்குது. அது கொஞ்சம் வேகமாக இது பண்ணும்போது நீங்கள் பயப்படக்கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிங்க, பையன் நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன், ஜீனை நம்புங்க. அவன் கைகால் ஆட்டி அவன் விஷமம் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம், ஆனால் என்னுடைய பேரன் அப்படின்னா நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க, சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியாக வரும் அப்படின்னு அந்த பாட்டிக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. இப்போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த நூல் செய்யுது அப்படிங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது.
1: ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் தொடர்ந்து மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. இப்போ யாராவது இதே மாதிரி ஒரு பாட்டியோ இல்லை ஒரு தாத்தாவோ, ஐயா இந்த மாதிரி எங்களுடைய பேத்திக்கோ இல்லைனா என்னுடைய மகனுக்கோ வழிகாட்டணும், நல்லாயிருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கடிதம் வந்திருக்கிறதா?
0: எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பல பள்ளிகளில் ராமகிருஷ்ண விஜயத்தில் வந்த இந்த பகுதியை எடுத்து பெரிதுபடுத்தி முக்கியமான அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைப்பாங்க. எல்லா மாணவ மாணவிகளும் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குது. அதை விட இன்னொன்று, எந்த பள்ளியிலிருந்து கேள்விகள் கேட்கிறார்களோ அந்த பள்ளியிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய படங்கள் வெளியிட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லும் போது ஆச்சரியம், அந்த பிள்ளைங்க எனக்கு இந்த குறைபாடு இருக்குது அதை போகணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவன் தன்னுடைய ஈகோ விட்டு வெளியில் வரும்போதே நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை.
1: சாமி, அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆக வேண்டும் அப்படின்னு தானே வரணும், அது ஆகணும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரியே

0: சாமி.
1: குழந்தைகளோட எல்லாம் பேசுகிறோம், ஆக வேண்டும் அப்படின்னு அப்படியே தூய தமிழில் பேசுகிறோம். அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ, ஆகணும் தம்பி, ஆகணும் பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது. ஆக வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்குது. ஆகணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்கிட்ட அரவணைப்போடு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. பிரியமான ஆசிர்வாதமான ஒரு சொல்லாக அதை நாம் பார்க்கிறோம். ஆகணும் அப்படின்னா ஒரு வேகமும் இருக்குது, அதே சமயத்தில் என்னுடைய விருப்பமும் இருக்குது, இறைவனுடைய ஆசீர்வாதமும் அது இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது.
0: புத்தகத்தினுடைய தலைப்புகள் இருக்குல்ல, 10 தலைப்புகள் வச்சுருக்கீங்க. அந்த 10 தலைப்புகளையும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா என்னவோ எனக்கு பாரதியாருடைய புதிய ஆத்திசூடியை படித்த மாதிரி ஒரு ஞாபகம். அருமையான தலைப்புகள். 10 பிரிச்சிருக்கீங்களா, அது ஏதாவது காரணம் உண்டா?
1: தேவையா தேர்வு பயம், உன் மனதிற்கு நீயே தைரியம் ஊட்டு, ஆர்வமாக இரு, ஆற்றலுடன் செயல்படு, இது மாதிரி அந்த தலைப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை தங்கமாகு. இந்த நூல் சென்னையில் வெளியிட்டோம். அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் ஏதாவது எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க அப்படின்னு நிறைய கூட்டம் இருந்தப்போ எதை எழுதுறேன்னு தெரியல. அப்போ தன்னம்பிக்கை தங்கமாகும் சொன்ன உடனே இவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருந்தது. தங்கமாக அப்படின்னு தெரியும், தன்னம்பிக்கை தங்கமாகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் துன்பம் துணிவை தரும், குழந்தைகளை வளர விடுங்கள், வளர்க்காதீர்கள். இது வந்து நாம் எழுதணும் அப்படிங்கிறது இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த கருத்துக்கள், அதை நாம் அவதானிக்கும் போது, அதை நாம் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது நம் மூலமாக உயர்ந்த சிந்தனைகள் வரும். அது பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்மாழ்வார் ஒரு இடத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது. புளிய மரத்தில் பொந்தில் தான் உட்கார்ந்துருந்தார். ஆனால் அவர் பாசுரம் பாடும் போது கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள், பக்தி மிக்க சிந்தனைகள், சொற்கள் எல்லாமே வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து அவர் முன்னாடி நிற்குமா. ஆழ்வாரே நீங்கள் பாடுறீங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனைகள் வந்து அவரிடம் கெஞ்சுமா, உங்களுடைய பாசுரத்தில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அது மாதிரி தான் நல்ல சொல் ஆடல் வந்ததென்றால் அது இறைவனிடம் இருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: அதே போலங்க சாமி, இந்த புத்தகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள்ட்ட கெட்ட விஷயம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம விவேகானந்தருடைய சிந்தனைகளை உள்ள புகுத்திடணும் அப்படின்னு சொல்றீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பாரம்பரிய ஹிந்து சனாதன தர்மத்தில் பாரம்பரியமான ஒரு சிந்தனை உண்டு. மனிதனுக்கு ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியது என்ன? காமம். காமம் அப்படின்னா உடல் இச்சை மட்டுமல்ல, எதா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பேராசை. சாதாரணமான ஆசைகள் இருந்தால் போறோம், பேராசைன்னு வரும்போது தான் அது வந்து காமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காமம் மனதில் புகும் முன்பு காயத்ரி மந்திரம் புக வேண்டும். அந்த மந்திரத்தை சுவாமி விவேகானந்தர் எல்லா இளைஞர்களும் குழந்தைகளும் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஓம் பூர் பூஸ்வாக தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படின்னு ரொம்ப அருமையான மந்திரம் அது. அதோட பொதுவான பொருள் நான் சொல்கிறேன். இறைவா, எங்கள் புத்தியை தூய்மைப்படுத்தி சத்தியத்தை அறியும் ஞானத்தையும், சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும் விவேகத்தையும் அருள்வாயாக அப்படின்னு அதோட பொதுவான பொருள் நம்ம சொல்லலாம். காயத்ரி மந்திரம் புத்திக்கு ஒளியளிக்கும் பிரார்த்தனை, மனிதனின் அறிவை வெளிப்பூட்டி உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மந்திரம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். அந்த மந்திரத்தை சிறு வயதிலேயே நம்ம குழந்தைகள் கற்க வேண்டும். கற்றுக்கொண்டால் நிச்சயமாக மேதாவிகளாக எல்லோருமே வருவார்கள். இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சிந்தனை. அதனால்தான் குழந்தைகளுக்கு 9 வயதில் 12 வயதில் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வாங்க. அப்படி வேண்டிக் கொள்ளும் போது யாரெல்லாம் இப்படி வேண்டி கொண்டார்களோ அவர்கள் மிகச்சிறந்த சிந்திக்கும் நபர்களாக, மிகச்சிறந்த ஆளுமையாக மாறியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் குழந்தைகளின், இளைஞர்களின், மக்களின் மனங்களில் சஞ்சலம் புகும் முன்பு சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகள் புக வேண்டும். அப்படி புகுந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2012 ராமகிருஷ்ண விஜயத்தில் ஆசிரியராக நான் இருந்தபோது ஒரு போட்டி நடத்தினோம். என்னென்னா, சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் விவேகானந்தருடைய 40 பொன்மொழிகளை முழங்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் பிரார்த்தனை கூட்டத்தின் போது பிரார்த்தனை முடிந்த பிறகு சின்ன குழந்தைகளுக்கு 20, பெரியவங்களுக்கு 20 பொன்மொழிகள், அதில்

அஞ்சாதே அஞ்சாதே, தைரியமாக இரு சகோதரா, நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 கொட்டேஷன் மாணவ மாணவிகளுக்கு அவசியமான ஒன்று. எல்லாமே ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 12,000 மாணவ மாணவிகள் தமிழகம் எங்கும் அதை ஓதினார்கள். சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் அது. ரொம்ப நல்லா நடந்தது. அதில் சென்னையில் ஒரு பொண்ணு, 6வது படிக்கிற அந்த பொண்ணு, ஹரினின்னு பேர். அவள் வந்து 40 கொட்டேஷனை நல்ல மனப்பாடம் பண்ணி தனியாக சொல்லி பார்ப்பாள். அது சொல்லும் போது குட்டி பையன், அவனோட தம்பி குருன்னு பேர், ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அவனும் காதால் கேட்டு கேட்டு அஞ்சாதே அஞ்சாதே அந்த மழலை சொல்லி அதை சொல்லுவான். அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிச்சனில் அப்படியே தண்ணி குடிக்க போகிறான், அங்கே இருட்டாக இருக்கு, ஓடி வந்துடுறான். அக்கா ஹரிணி கிண்டல் பண்ணுறான், அஞ்சாதே அஞ்சாதே நீ இப்போ தானே சொன்ன, நீ உள்ளார போனவுடனே பயந்துட்டு வந்துட்டீ அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான் அப்படின்னு. தண்ணி குடிக்கணும், அதே சமயத்தில் பயப்படக்கூடாது. மறுபடியும் கம்பீரமாக உள்ளார போனான் அந்த குட்டி பையன். மழலை சொல்ல அப்படியே அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லிட்டு உள்ளார போனால் அங்கேயே தண்ணி குடித்தான், திரும்பி வந்தான், ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாவன். அப்போ இது மாதிரி சின்ன விஷயத்தில் அப்படி போனதென்றால், விவேகானந்த சுவாமி சொல்கிறார், மை இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஓன்லி நேஷ்னல், இட் இஸ் இன்டர்நேஷ்னல். அதாவது உலகம் தழுவிய சிந்தனைகளை கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பயமின்மை நமக்கு வேணுமா வேணாமா, அது சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். தன்னம்பிக்கையாக இருக்கணும், சேவை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கணும், எதையுமே ஆழ்ந்து கற்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் உடம்பு பார்த்தோம் அப்படின்னா சொத்தையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடல் வலிமை இருக்கணும், மன வலிமை இருக்கணும், தேசபக்தி இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், எதையுமே ஆராயும் திறன் கொண்ட ஆழ்ந்த நுண் அறிவு வேணும். இவ்வளவையும் சுவாமி விவேகானந்தர் சொல்ல, இதை தவிர எண்ணற்ற விஷயங்கள் சொல்கிறார். இது எல்லாமே சின்ன வயசுலேயே எல்கேஜி யூகேஜி அது முன்னாடி ப்ரீகேஜி இருக்கு இல்லையா, அந்த கேஜியில் இருக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நிச்சயமாக சாதாரண குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள், சாதிக்கக்கூடிய குழந்தைகளாக இளைஞர்களாக இருப்பார்கள். அது சத்தியம்.

0: இணைந்திருக்கிறோம் அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்.
1: சுவாமி, இந்த புத்தகத்துல முழுக்க பாத்தீங்கன்னா மொத்தம் 261 கேள்விகள், அதற்கான பதில்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான பிடிச்ச கேள்வினா எதை சொல்லுவீங்க?
2: ஒரு அம்மாவுக்கு வந்து 10 குழந்தைங்க, அப்படின்னா எந்த குழந்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது. கேட்ட கேள்வியை விட கேள்வி கேட்டவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், கேள்விக்கு பதில் சொல்வது சாதாரணமான விஷயம், கேட்பவனுக்கு பதில் சொல்கிறது தான் மிகச்சிறந்தது. எங்கிருந்து அவனுக்கு கேள்வி

0: ரமண மகர்ஷி யாராவது அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு வந்து சாப்பிட்டியா சாப்பிடல அப்படின்னு பதிலாம் வராது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னா இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு கேட்பார், மூலத்துக்கே போ அப்படிம்பார். அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்கன்னா இவங்க யார் எப்படி இவங்க கேட்குறாங்கன்னு யோசிக்க தோணும். ஏன்னா அதில் ரொம்ப எனக்கு பிடித்த கேள்வின்னு நம்ம அப்படி யோசனை பண்ணதில்லை. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் பிடித்ததால் தான் பதில் சொல்ல முடிந்தது. அப்படி இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து தன்னுடைய குறைபாட்டை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டால் தன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில், பொத்தி பொத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு பையன் எழுதுகிறான், வகுப்பில் வந்து மற்றவங்கெல்லாம் நல்லா படிக்கும்போது என் மனசில் பொறாமை வருது அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் போட்டே சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு. எது தன்னை பிடித்து வைத்திருக்கிறதோ அதை மீறி வரணும்னு நினைக்கிறான்ல, அதுதான் இளமை சக்தி அப்படின்னு தோன்றுறது.
1: அதாவது சாமி, இந்த புத்தகத்தில் ஒரு தம்பி கேட்டிருக்கேன் அப்படி, என்னென்னா எனக்கு பெற்றோர்கள்லாம் திட்டணும்னு வருது, நான் எப்படி சாமி கட்டுப்படுத்திக்கிறதுன்னு கேட்குறேன் அப்படி.
0: ஆமாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய கேள்வி என்னென்னா, பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பாடம் நடத்துகிறாங்க, இது ஒரு கல்லூரி மாணவன் கேட்டது நினைக்கிறேன், எல்லாமே அவங்க என்ன சொல்லித்தர்றாங்களோ அதை விட அதிகமாக எனக்கு தெரியுது. இவங்க 3 மாதம் சொல்லித்தர்றது எனக்கு 3 மணி நேரத்திலே கூகுள் பாபா சொல்லி கொடுத்துட்றார், நான் ஏன் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த தம்பிக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, இது வந்து ஏட்டறிவு மட்டும் நினைக்காத, ஒரு குருமுகமாக வந்தால் எப்போவுமே நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, ஆசிரியரிடம் நீ காணக்கூடிய ஒரு சில குறைபாட்டை பெரிதாக்காத, படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற நல்ல விதமாக படி. கூகுள் பாபா உனக்கு வந்து தகவல் அறிவு தான் கொடுக்கும், ஆனால் நல்ல ஆசிரியர் தகவல் அறிவோடு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுப்பார். மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இன்ஸ்பிரேஷனே கொடுப்பாங்க. அதனால் நீ இன்ஸ்பிரேஷனை பெறும் வகையில் உன் ஆசிரியரை நீ தேட முடியாது, ஆனால் இன்ஸ்பிரேஷன் பெறும் வகையில் நீ இருந்தால் நிச்சயமாக இன்ஸ்பயர்டு டீச்சர்ஸ் உன் முன்னாடி வந்தே தீருவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு அருமையான பொன்மொழி இருக்கிறது, நிலம் தயாராக இருந்தால் வீரியமிக்க விதைகள் தாமாக வந்து சேரும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், நீ உன்னை தகுதிப்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த ஆசிரியர்கள்லாம் உனக்கு வந்து, அல்லது சாதாரண ஆசிரியர்கள் இருந்தால் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்களை நீ கற்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்ல வேண்டியிருந்தது.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த நூலை யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆசிரியர்களா இல்லை பெற்றோரா இல்லை மாணவர்களா?
0: அந்த வரிசையை சரியாக நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆசிரியர்கள் படித்தால் அவர்கள் சிறந்த ஆசிரியர்கள் ஆவது திண்ணம், அவர்கள் சிறந்த மாணவ மாணவிகளை உருவாக்குவது நிச்சயம். பெற்றோர்கள் படித்தால், அந்த வார்த்தையை பாருங்கள், பெற்றோர் அப்படின்னா உருவாக்கியவர்கள் அல்ல, இறைவன் இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை பெற்றோரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இறைவன் கொடுத்து தாய் தந்தையர்கள் பெற்றுக்கொண்டதால் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கும் பொறுப்பை பெற்றுக்கொண்டதால் அவர்கள் பெற்றோர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் படித்தால் இன்னும் சிறந்த பெற்றோர்களாக மாறுவார்கள். நிறைய பெற்றோர்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை மேக்சிமம் 2 குழந்தைகள், அதை வளர்ப்பதற்கு அவர்கள் அவ்வளவு தடுமாறுகிறார்கள், அதையும் நாம் பார்க்குறோம். ஒரு 15-20 வருடத்திற்கு முன்பு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டில் 6 குழந்தைகள் 8 குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள். அந்த அம்மா படிக்காதவர்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் நல்ல விதமாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர்களுக்கு பட்டப்படிப்பு இருக்காது ஆனால் பட்டறிவு உண்டு, பொறுப்பு ஏற்றுக்கொண்டதால் திறமை தானாக வந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது நல்ல பெற்றோர்களாக அவர்கள் மாறுவதற்கு இந்த நூல் நிச்சயமாக உதவும். என்னுடைய மகனிடம் என்னுடைய மகளிடம் என்ன கேள்விகள் இருக்கின்றன, என்ன குறைபாடு இருக்கிறது டக்குன்னு சொல்லிட முடியும், ஆனால் அவனுடைய கேள்விகள் என்ன இருக்குது, குழப்பங்கள் என்ன இருக்குது, எப்படி நம்ம உதவி செய்ய முடியும், எப்படி அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும், இது வந்து அந்த கேள்விகளுக்கு அந்த குழப்பங்களுக்கு ஒரு விதமான தீர்வு வச்சுருக்கோம். இந்த தீர்வை படித்து இதுதான் தீர்வுன்னு அவங்க சொல்ல வரல, இதை படித்தோன்னா ஓ இப்படி கூட பதில் சொல்லலாம் போல இருக்குது, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இப்படி ஒரு குழப்பம் இருக்குது, நான் என்ன செய்யணும், நான் எவ்வளோ குவாலிட்டி நேரத்தை நான் தர முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க முடியும். ஆசிரியர்களும் என்னுடைய வகுப்பை சரியாக கேட்குறதில்ல அப்படின்னு குறைபட்டு கொள்ளாமல் மாணவ மாணவிகளிடத்தில் என்னென்ன தேடல்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். மாணவ மாணவிகளிடத்தில் என்ன தேடல்கள் இருக்குது என்பதை

0: தேடிக்கொண்டே இருப்பவன்தான் சிறந்த ஆசிரியன். இந்த ரெண்டு இறக்கைகளும் நன்றாக பறக்க ஆரம்பித்து விட்டதென்றால் பறவை என்ற மாணவன் மாணவி மிகச்சிறப்பாக தலைவன் ஆகியே தீர்வான்.
1: ஜென் ஜி ஜென் ஆல்ஃபா என கூப்பிடக்கூடிய இந்த இளைஞர்கள் யுவதிகள் இந்த நூலை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாசிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா?
0: எனக்கு தெரிந்த நிறைய பள்ளிகள் இந்த நூலை தங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒருத்தங்க சொன்னாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 200 பிரதிகள் வாங்கியிருக்கிறார்கள். 200 பிரதிகளாக எதற்கு அப்படின்னு மாணவர்கள் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன்னா, இல்லை எங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்க போகிறோம், அவர்கள் முத படித்தா அவர்கள் படித்து அதை மாணவர்களுக்கு புரிய வைப்பார்கள், மாணவர்கள் அவங்களுக்கும் நேரடியாக கொடுக்குறோம், முக்கியமாக ஆசிரியர்கள் இதை படிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன்னா, ஒரு கை குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து நேரடியாக குழந்தைக்கு ஊட்ட முடியாது, அப்போ என்ன செய்வாங்க, தாய்க்கு அந்த மருந்து கொடுத்து அந்த மருந்தை தாய் உண்டு அந்த தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு சென்றால் அந்த குழந்தையும் நன்றாக இருக்கும், அந்த மருந்தும் நன்கு வேலை செய்யும். அது மாதிரி இது இருக்குதுன்னு நினச்சேன்னா, ஜென் ஜி ஜென் ஆல்ஃபா இது எல்லாமே வந்து நம்ம வைக்கிற பேர் தான். சுவாமி விவேகானந்தர் இடத்துல சொல்கிறாரு, இந்த நாட்டில் பிறந்தவன் ஒரு நாத்திகனாக இருப்பான் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே முடியாதுனால் நம்பவே முடியாது அப்படிம்பார் சுவாமி விவேகானந்தர். நான் கடவுளை நம்ப மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், எதுக்கும் நான் பணிய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அது வந்து யௌவன கர்வம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்வார். கொஞ்ச நாளைக்கு அந்த திடீர் ஹார்மோன் அவனால் சமாளிக்க முடியல, ரெண்டு விதமான சோம்பேறித்தனத்தை சொல்வாங்க, ஈஸ்டர்ன் லெதர்ஜி வெஸ்டர்ன் லெதர்ஜி அப்படிம்பாங்க. கிழக்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கும் என்றால், நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஊர் கதை பேசுவான், அப்படியே படுத்துருவான். மேற்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கும்னா, பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டுருப்பான், எங்கையா போகிற அப்படின்னு கேட்டால் யாருக்கு தெரியும் அப்படிமா. அதே மாதிரி 120 சேனல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சேனலில் அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒரு 40 செகண்டு மாற்றிடுவான், அதுக்கப்புறம் 60 செகண்டுக்கு மாற்றிடுவான், அவனால் எதையுமே ஆழ்ந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வாட்ஸ்அப் பார்க்குறான்னா கூட அதே தான் இருக்கும். என்னென்னா, இது வந்து வெஸ்டர்ன் லெதர்ஜி அப்படிம்பாங்க, வெளியில் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளம் பார்த்தோம் அப்படின்னா அலையும், பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சுறுசுறுப்பு என்றால் ஒன்றில் கவனம் வை, ஒவ்வொன்றிலும் கவனம் வை, உலகம் உன்னை கவனிக்கும் அப்படிங்கிறதான் சுறுசுறுப்பு. எதை செய்தாலும் அதுலேயே தீவிரமாக போகிறது. அந்த குணம் நம்ம இளைஞர்களுக்கு வரணும். இல்லைன்னா அது வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா, ஒன்றில் கவனம் வை, அதற்காக மற்ற எல்லாத்துலேயும் கவனம் வை. இப்போ நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இளைஞர்களுக்கு, இப்போ ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை, அதுலேயே முழு கவனம் இருக்கணும், அதுக்காக அவன் சாப்பிட்றதில் கவனம் இருக்கணும், ஓய்வில் கவனம் இருக்கணும், உழைப்பில் கவனம் இருக்கணும், உணர்ச்சிகளில் கவனம் இருக்கணும். உணர்ச்சிகள்லாம் என்ன வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படி, அந்த மாதிரி இருக்கும்போது ஓய்வு, உழைப்பு, உடல் நலன் எல்லாத்துலேயும் கவனம் வைத்தார் என்றால் நிச்சயமாக அவர் சர்வசாரமாக சாதிக்க முடியும். இந்த ஃபோக்கஸ் ஏற்கனவே அவங்ககிட்ட சக்தி நிறைய இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை நாம் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த மாணவ மாணவிகள் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும், நான் சாதாரணமாக இருக்கேனே அந்த வாழ்க்கை எனக்கு போதுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாணவனுக்கு பதில் எப்படின்னா, அவன் வந்து பெருசாக எதிர்பார்க்கலை, அந்த சாதாரணமாக இருந்தாலே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரணமாக அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா தம்பி? பதில் இதுதான். அந்த வார்த்தையை பிரித்து பாரு, சதா ரணம். சாதாரணம் அப்படின்னா சதாரணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி ஆர்டினரி அப்படின்னு சொல்கிறோம், சாதாரணம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆர்டினரி. அந்த ஆர்டினரிங்கிற வார்த்தையை தமிழில் சொல்லிப்பார், ரெண்டு விதமான விலங்குகள் வரும், ஆடு நரி. ஆர்டினரி அப்படின்னா ஆடுன்னா என்ன, ஒரு மந்தமான ஒரு பிராணி, யார் வேணாலும் அதை அடித்து சாப்பிட்லாம் இல்லையா. அப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஆடு அல்ல சிங்கம் அப்படின்னு சொல்கிறார், ரொம்ப அப்புறாணி இந்த ஆடு. நரி அப்படின்னா என்ன, நரி தன் திறமையை வளர்த்து கொள்ளாமல் மற்றவர்கள் வேட்டையாடியதை சுரண்டி அல்லது அபகரித்து திருட்டுத்தனமாக தந்திரமாக சாப்பிடக்கூடிய ஒன்று. ஆர்டினரி அப்படின்னா இந்த நிலை தான், இந்த நிலை உனக்கு தேவையா, சாதாரணம் என்ற நிலை உனக்கு தேவையா, ஆடாகவும் நரியாகவும் நீ இருக்க வேணுமா, சிங்கமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது ஜென்ஸ்

0: ஜென் ஆல்ஃபாவோ நிச்சயமாக ஜென் ஃபிலாசபிக்கு வந்தே தீர்வாங்க.
1: இந்த ஜென் சி ஜென் ஆல்ஃபாலாம் இந்த நூலை படிக்கும்போது எப்படி அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்களுக்கு இந்த ஜென் சி ஜென் ஆல்ஃபா இளைஞர்கள் இதை படிக்கும்போது அவங்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு வரி ரெண்டு வரியில் சொல்லுங்கள் சாமி.
0: இது ஜென் சி ஜென் ஆல்ஃபா மட்டுமல்ல, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற யார் இந்த நூலை படித்தாலும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் என்ன செய்யுமோ அதே பலனைத்தான் இந்த நூலும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா. அது என்னது அது அப்படின்னா, உன்னை உன் காலில் நிற்க வைக்கும், கடவுளின் திருவடிகளை பிடிக்க வைக்கும். அதுதான் அருமையான ஒரு விஷயமாக நூலின் பயன் என்பது போல் இருக்கிறது.
1: சுவாமி, இதுவரை எங்களோட இணைஞ்சு கொண்டு மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் எப்படி உருவானுச்சு, அதில் உள்ள கருத்துக்கள் என்ன, யார் படித்து பயன்பெறலாம், இது இளைஞர்களுக்கு போய் சேரும்போது நம்மளுடைய நாடு எப்படி வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படம் பிடிச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய எழுத்து பணியும் விவேகானந்தருடைய சேவை பணியும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சாமி.
0: மிகவும் நன்றி. வானொலி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. அந்த நூல் நமக்குள் நுழைய வேண்டும். நூலின் கருத்துக்கள் நுழைந்ததென்றால் நிச்சயமாக அது எப்படின்னா, ஒரு பிராணவாயு நமக்குள்ளர் புகுந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான சிந்தனைகள் நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். இதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த வானொலி அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நல்ல பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: நிற்பதுவே நடப்பதுவே பரப்பு.
4: நேரம் 11:50 நிமிடம் 40 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:51. நேர்களே, நாளை மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் கேட்கலாம். இதில் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைய பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா.

நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு உயர்ந்த உள்ளங்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கல்லை கோவிந்தராஜன் என்கிற வி. கோவிந்தராஜலு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். உடன் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

நேர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு உழவர் உலகத்தில் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறு

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது உயர்ந்த உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜலு. இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, லிங்கன்மணி, எஸ் சாந்தி என்கிற பாரதி, ஜி வாசுதேவன், எம் வைத்தியநாதன், பிரீத்தி என்கிற வீரமணி விஜயகுமார் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். உயர்ந்த உள்ளங்கள் நாடகம்.

0: அம்மா, குப்புசாமி வந்திருக்கேன்.
1: குப்புசாமியா? வா குப்புசாமி.
0: அம்மா, ஐயா எழுந்துட்டாருங்களா?
1: ஐயா எப்பவோ எழுந்துட்டாங்க. என்னங்க என்னங்க? குப்புசாமி வந்திருக்காப்ல, கொஞ்சம் வாங்களேன்.
2: வரமா வாயா குப்புசாமி. அப்புறம் ஏத்தி நிறைய மழை பெஞ்சது, வயல் பக்கம் போனியோ?
0: ஆமாங்க ஐயா, நேரத்தில் எழுந்து வயல் பக்கம் போயிட்டு தாங்க வர்றேன். தண்ணி ரொம்ப தேங்கி நிற்குதுங்க ஐயா. இன்னும் நாலு நாளைக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதே இல்லைங்க ஐயா.
2: ஓ அப்படியா? ஆமாம் குப்புசாமி, என்ன விசேஷம் ஊரில்?
0: ஐயா ஒரு வாரமாக நல்ல மழை பெய்யறதால இந்த சார காத்துல சனங்க நிறைய பேத்துக்கு சொரம் வந்திருக்குங்க.
2: ஓ அப்படியா?
0: ஆமாங்க.
2: அதனால தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு காலையிலையும் சாயங்காலமும் நிறைய ஜனங்க ஜோரத்தோடு வராங்களா?
0: ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அதான் காரணம் ஐயா. இப்போல்லாம் நம்ம சின்ன சேலத்து சனங்களாகட்டும், மற்றபடி நம்ம சுற்று வட்டார சனங்களாகட்டும், உடம்புக்கு காயலான்னா யாரும் பயப்படுறதே கிடையாதுங்க ஐயா.
2: ஏன், என்ன காரணம்?
0: எல்லாருமே நாங்கள் ஏன் பயப்படுறோம், எதா இருந்தாலும் வைத்தியம் பார்த்து நல்லா ஆக்கிறதுக்கு எங்கள் டாக்டர் கணேஷ் ஐயா இருக்கிறாரு. அப்போ நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்க ஐயா.
2: ரொம்ப சந்தோஷம் ஐயா. உலகத்தில் நாலு பேர் நம்மளால் பயன் அடைஞ்சாதான் நமக்கு சந்தோஷம், என்னங்கிற.
0: ஆமாங்க ஐயா.
2: ஏதோ கடவுள் நமக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்ததுக்கு நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும்.
0: ஐயா இந்த மாதிரி பேரு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கள ஐயா.
2: குப்புசாமி, நம்மளை தேடி வர ஏழைப்பாளைங்க எல்லாருக்குமே உடம்பு நல்லா இருக்குன்னு சந்தோஷமா திரும்பி போறத பார்க்கும்போது தான் நமக்கு சந்தோஷம், என்ன சொல்ற
0: ஐயா? நானும் அப்பா காலத்துல இருந்து உங்க வயலை குத்தகைக்கு எடுத்து கீரை பயிர் வைக்கிறேன். நீங்க படிச்சுட்டு வந்து இந்த டாக்டர் தொழில் ஆரம்பிச்சது ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஐயா.
2: குப்புசாமி, இந்த ஊர்ல ரெண்டு மூணு பேர் நாட்டு வைத்தியம் தான் பண்றாங்க. நீ படிச்சுட்டா இந்த ஊர் ஜனங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு எங்க அப்பா சொல்லி என்னை இந்த ஹோமியோபதி டாக்டர் படிக்க வச்சார். நானும் படிச்சுட்டு வந்து சின்னதா இந்த ஆஸ்பத்திரியை தொடர்ந்து தொழில் ஆரம்பிச்சேன்.

0: ஏழை ஜனங்க பணம் இல்லைன்னு சொன்னாலும் வைத்தியத்தை குறையிடாமல் பார்த்துக்கணும். ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷம்பா. ஆனாலும் இதுவரைக்கும் தொழிலுக்கு போட்டியாக யாருமே வரல, அதுவும் நமக்கு நல்லது தானே?
1: ஆமாங்க ஐயா.
2: அப்போ சரிங்க ஐயா, நான் புறப்படுறேங்க ஐயா.
0: பாப்பா.

0: அம்மா, குப்புசாமி வந்திருக்கம்மா.
1: வா குப்புசாமி. கூட யாரு? ஓஹோ, உங்க மகன் ரமேஷ் வந்திருக்கானா?
0: ஆமாங்க அம்மா.
1: சரி சரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏங்க ஏங்க,
2: என்னம்மா?
1: கொஞ்சம் இங்க வாங்கல, நம்ம குப்புசாமியும் அவர் மகன் ரமேஷும் வந்திருக்காங்க, வாங்க.
2: இதோ வந்துட்டே. வா குப்புசாமி, வா ரமேஷ்.
0: வணக்கம். உங்க
2: உட்காரு, வலது பேர் உட்காருங்க. அப்புறம் என்ன குப்புசாமி விசேஷம்? உங்க பையன் ரமேஷ், என் பையன் ராஜேஷ், ரெண்டு பேருமே ஸ்கூல் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க. என் மாமா ராஜேஷ் மத்தியானமே சொன்னான். சந்தோஷம் தானே?
0: ஆமாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அவன் படிப்பு விஷயமா தான் உங்ககிட்ட பேசி முடிவு பண்ணலான்னு வந்தாங்க ஐயா. உங்க புள்ள ராஜேஷ மெட்ராஸ்ல டாக்டருக்கு படிக்க சேர்க்க போறீங்கன்னு என் மாமா ரமேஷ் சொன்னான். அதான் இவனுக்கு தகுந்த மாதிரி என்ன படிக்க வச்சா வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க ஐயா என் மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். ஏடா ரமேஷ், நீ சொல்லுடா.
3: நீங்கள் தான் நம்ம டாக்டர் ஐயா கிட்ட யோசனை கேட்கலான்னு தானே என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஐயா கிட்ட நீங்களே கேளுங்கப்பா.
2: ஏம்பா ரமேஷ், ரெண்டு பேரும் சந்தோஷப்படுற மாதிரி நானே சொல்கிறேன். எழுங்கப்பா. குப்புசாமி, நான் என் மகனை மெட்ராஸில் மெடிக்கல் காலேஜில் தான் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் குப்புசாமி, என் தாய்மாமா டாக்டர் அமைச்சவாயன் தான் அந்த காலேஜில் ஜீனாக இருக்கார். அவர்கிட்ட நான் நம்ம ராஜேஷ் ரமேஷ் ரெண்டு பேரையும் மெடிக்கல் காலேஜ் சேர்க்கறதுக்காக சொல்லி வச்சுருக்கேன். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு.
3: ஐயா நிஜமாவா? எனக்குமா சொல்லி வச்சுருக்கீங்க? நம்ம ராஜேஷுக்கு சீட் சொல்கிறது நியாயம். நீங்கள் பணம் கட்டி படிக்க வைப்பீங்க. எங்கள் அப்பா எனக்கு எப்படிங்க பணம் கட்டுவார்?
2: இங்கே பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் பேசக்கூடாது. நான் யார்கிட்டையும் சொல்லியே தவிர நானும் ஒரு வருஷமாக இந்த முடிவில் தான் இருக்கேன். ரமேஷே, நீயும் என் மகன் ராஜேஷ் கூடவே மெட்ராஸில் மெடிக்கல் காலேஜில் சேர்க்குற ஏற்பாட்டை நானே பார்த்துக்கிறேன். அதே மாதிரி படிப்பு முடிகிற வரைக்கும் எல்லா செலவையும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து நானே பார்த்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையாக இருந்து படித்து நல்லபடியாக பட்டம் வாங்கி இங்கே வர வேண்டியது உங்கள் வேலை, புரியுதா? அப்போ தான் அவரை 15ஆம் தேதி மெட்ராஸ் போய் சேரணும். அங்கே ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்மா. யசோதே, பேரவிலேருந்து 10,000 ரூபாய் எடுத்துக்கணும். ஆமாம், அங்கே ஹாஸ்டலில் தங்கிறது தேவையான எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பணம் 10 லட்சம்னா இன்னும் கேளுங்கப்பா, நான் தரேன்.
3: சரிங்க ஐயா, வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
4: டே ரமேஷ், அப்பா என்கிட்ட போன வாரம் தான்டா சொன்னாரு, அதாவது ரிசல்ட் வரட்டும், உனக்கும் ரமேஷுக்கும் மேல் படிப்புக்கு ஏதாவது வழி செய்யணும்னு சொன்னார்டா. ஆனால் இப்போ தான் தெரியுது ரெண்டு பேருக்குமே மெடிக்கல் சீட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு.
2: என்ன குப்புசாமி அப்படி பார்க்குற?
0: ஐயா, இந்த ஏழை குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு எப்படிங்க நான் நன்றி சொல்வேன்? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்நாள் முழுசும் என் குடும்பம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்க ஐயா. அப்போ நாங்கள் வாட்டுங்களா ஐயா?
2: வாங்க.
3: கூப்பிடுங்க. அதுதான் எனக்கும் சந்தோஷம். டாக்டருக்கு பணம் கட்டி என்னை படிக்க வச்சது நீங்கள் தான் ஐயா. இந்த நன்றியை நான் என் வாழ்நாள் மூலம் மறக்க மாட்டேன்
2: ஐயா. ரமேஷ், என்னதான் நான் செலவு பண்ணாலும் நீ நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு வெற்றியோடு வந்ததில் எனக்கு சந்தோஷம்பா. ஆ யசோதே, நம்ம பையன் ராஜேஷ் மாடியில் இருக்கான், கூப்பிடு. குப்புசாமி ரமேஷன் வந்திருக்காங்கன்னு
1: சொல்லுமா. ராஜேஷ்.
4: அம்மா.
1: ராஜேஷ்
4: வந்துட்டம்மா.
1: உன் ஃப்ரெண்டு ரமேஷும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. வா.
4: தோந்துரம்மா, வந்துட்டேன்.
2: அப்புறம் முக்கியமான செய்தி ஒன்று, அதை சொல்லுறது தான் உங்களை வர சொன்னேன். நேற்று தம்பி ராஜேஷை கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான், அங்கே வேலைக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு ராத்திரி இங்கேருந்து கிளம்பி திங்கக்கிழமை கோயம்புத்தூரில் வேலையில் சேரணும். அதனால் நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட கிளம்பி வாங்கப்பா. தம்பி கூட்டிகிட்டு போய் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம்.
0: அப்படிங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கட்டாயம் வந்துடுறோங்க.
2: அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்.

0: என்னங்க ஐயா?
1: அதாவது டாக்டர் படிப்பு படிச்சு முடிச்சுட்டா என் மாமன் ராஜேஷ் இங்க என் கூடவே இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு படிப்பு முடிஞ்சதும் உடனே வேலையை வந்துருச்சு, அதுவும் கவர்மெண்ட் வேலையை வந்துருச்சு. அதால ரமேஷ், உனக்கு கவர்மெண்ட் வேலை வர வரைக்கும் நீ வீட்டில் இருக்கிறத விட நம்ம ஆஸ்பத்திரிக்கு எனக்கு துணையா இருக்கிறியாப்பா.
0: ஐயா வரேங்கய்யா, அதுதான் எனக்கு சந்தோஷங்க ஐயா, இதில் எனக்கு பெருமை தான் ஐயா.
1: ஏம்பா குப்புசாமி, நீ என்னப்பா சொல்ற? வர வாரத்துலேருந்து நம்ம ஆஸ்பத்திரியில் சின்ன டாக்டரா என் கூட வேலை பார்க்க போறான், உனக்கு சம்மந்தமா?
2: ஐயா என்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. இதை விட எங்க குடும்பத்துக்கு வேற பாக்கி என்னங்க இருக்கு? ரொம்ப நன்றிங்க ஐயா.
3: டே ரமேஷே, இப்ப யார் அதிர்ஷ்டசாலின்னு பாத்தியா? நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதான் படித்தோம், ஆனா எனக்கு கவர்மெண்ட் வேலைங்கிற பேர்ல தூரத்து ஊர்ல அறிமுகமே இல்லாத இடத்துல தெரியாத ஜனங்கிட்ட புது முகங்களை பார்த்துக்கிட்டு வேலை பார்க்க போகிறேன். ஆனால் உனக்கு பாடுறா ரமேஷே, நம்ம சொந்த ஊர்லேயே அதுவும் 30 வருஷமாக ஜனங்கிட்ட நல்ல பேர் வாங்கின பெரிய டாக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டாக்டர் வேலையில் நீ சேரப்போகிற. இப்போ சொல்கிறா யாரா பெரிய டாக்டர்? நீ தாண்டா ரமேஷ் பெரிய டாக்டர்.
0: ராஜேஷ், நீ சொல்கிறது உண்மைதான், எனக்கு இது ரொம்ப சந்தோஷம்தான். என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வத்துக்கு கூடவே இருந்துக்குவேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
4: ஏங்க ஏங்க, இங்க வாங்கல, நம்ம குப்புசாமியும் அவர் மகன் ரமேஷ் அவங்க பேரன் எல்லாம் வந்திருக்காங்க, கீழே இறங்கி வாங்க.
1: வரமா,
4: ரெண்டு பேரும் உட்காருங்க. ஐயா மாடியில இருந்து வந்துட்டு இருக்காங்க, உட்காருங்க.
2: சரிங்கம்மா.
1: வாயா குப்புசாமி. தம்பி ரமேஷ்.
2: ஐயா வணக்கமுங்க.
1: என்ன ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கம் அப்பா அம்மாவும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்?
0: ஐயா நம்ம சின்னையா மனைவி மங்களோட நேற்று வந்ததா கேள்விப்பட்டையா, அவங்கள பார்த்துட்டு போகலான் தான் ஐயா வந்தேன்.
1: ஓ நல்லது, அவங்கள வர சொல்ல இருங்க. யசோத நம்ம ராஜேஷியும் மருமக பேத்தி ஏதாவது கேள்வி அறிவு வர சொல்லுமா?
4: இதோ வரங்க சொல்ற. ராஜேஷே ராஜேஷே, கொஞ்சம் கீழே வாப்பா.
2: ஹலோ ரமேஷ், எப்படிடா இருக்க? உன் ப்ரொஃபஷன்லாம் எப்படி இருக்கு? ஆமா, கூட யாரு?
0: இவன் தான் என் மகன், பேரு அமரன். அப்புறம் உன் ப்ரொஃபஷன்லாம் எப்படி போகுது?
2: எல்லாம் நல்லா போகுதுடா. கோயம்புத்தூர்ல ஜனங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மரியாதையாக தான் பேசுவாங்க.
0: அது உண்மைதான் ராஜேஷ், அதான் உன் பேச்சிலேயே தெரியுதே. நீ அங்கே வேலை போய் இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுது?
2: நான் வேலைக்கு போனது நேற்று முந்தா நாள் மாதிரி தான் தோணுது, ஆனால் ஓட்டமாக 8 வருஷங்களில் ஓடி போச்சு. இந்த 8 வருஷத்தில் நான் இப்போ 3வது ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன். காலம் நன்றா ஓடிக்கிட்டு இருக்கு.
0: உண்மைதான் உண்மைதான், என் மகன் அமரன் வயசு 5 முடிஞ்சு 6 தொடங்குது, அடுத்த வாரம் ஸ்கூலில் சேர்க்கலான் தான் இருக்கேன். உன் பொண்ணுக்கும் பள்ளிக்கூடம் சேர்க்குற வயசு வந்திருக்குமே.
2: ஆமாண்டா ரமேஷ், இப்போ நாங்கள் இங்கே வந்ததே முக்கியமாக என் பொண்ணு அமலாவை இங்கேயே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு தான் வந்தோம்.
0: ரொம்ப அருமையான முடிவு எடுத்தேன். தாத்தா பாட்டிக்கும் பேத்தியை கொஞ்சத்துக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு இது. நீ அமலாவை இங்கேயே விட்டுட்டு போ, நானும் அப்பாவும் கலந்து பேசி நல்ல ஸ்கூல் எதுன்னு விசாரிச்சு குழந்தைங்களை ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கொண்டு வர்றதையும் நானே பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை அங்கே சந்தோஷமா பாரு.
2: ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷே. நீங்க இங்க இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போறேன்? நீயும் உங்கள் அப்பா குப்புசாமியும் எங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிறதுனால தான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி கவலையே இல்லாமல் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்?
0: அதே போல் எங்களை நம்பி விட்டுட்டு போ, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி நாங்கள் போயிட்டு வரோம்.
2: சரி நல்லது ரமேஷ். ஐயா ஐயா, குப்புசாமி வந்திருக்கேன் ஐயா.
5: அம்மா மாமா எந்திரிங்க மாமா, மணி 9 ஆகுது, இன்னும் நீங்கள் குளிக்கணும் சாப்பிடணும் இவ்வளோ வேலை இருக்குது. குப்புசாமி அங்கே வேறு வந்திருக்காங்க, முதல்ல போய் அவரை பார்த்து என்ன சங்கதின்னு கேளுங்க மாமா.
1: ஏமா என்னை எழுப்புற, நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? இந்த வரேன் பாப்பா. குப்புசாமி, இந்த பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ பெரியும் பற்றியா? 9 மணி ஆகிடுச்சு சாப்பிடணும் எழுப்புது, நான் சாப்பிட்டு என்ன பசிய போகிறேன். கடவுள் என்ன மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறேன்ப்பா, அதான் கடவுளுக்கே கண்ணி இல்லையே. ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ
2: ஐயா?

0: நீங்க கலங்காதீங்க ஐயா, கலங்காதீங்க. நீங்க ஊர் ஜனங்களுக்கு நல்லது தான் செஞ்சீங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடவுள் உங்க குடும்பத்துக்கு இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கிறானு.
1: குப்பசாமி, நான் என்ன சொல்ல, எங்களுக்குன்னு ஒரே ஒரு மகனை கொடுத்தார் கடவுள். ஓ மகனையும் அவனையும் ஒன்றா சேர்த்து தான் டாக்டர் படிக்க வச்சேன். வேலைக்கும் போனான், கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானை ஒடிஞ்சிருந்த மாதிரி. 1 வருஷத்துக்கு முன்னால் காலையில் டியூட்டிக்கு காலைல போயிட்டு இருந்த என் மகனை மனா வந்து லாரிக்காரன் கிடிச்சு சாவடிச்சான். உலகால பாரு, சரி அவன் தான் போனான். கொஞ்சம் மனசு தேடி வந்த நேரத்தில் எனக்கு ஒத்தாசையா இருந்த மனைவி ஒரே ராத்திரியில நெஞ்சி வலிக்குதுன்னு சொல்ல 1 மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மவராசியும் கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஏம்பா குப்பசாமி, எல்லாத்தையும் கூட இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிறேன். நான் என்னடா பண்ணேன், எனக்கு ஏன் இப்படியா நடக்குது
0: ஐயா? ஐயா, உங்க நிலைமையை நினைச்சா மனசே தாங்கல ஐயா. தாங்க, நீங்க செஞ்ச தர்மம் உங்க தலையை காக்குங்க ஐயா, காக்கும் ஐயா. ஐயா அழுவாது, அழுவாது, தைரியமா இருங்க ஐயா, கலங்காதீங்க ஐயா, கலங்காது.
2: ஐயா, நம்ம சின்னையா இறந்ததுனால இந்த 3 வருஷமா நீங்க சரியா ஆஸ்பத்திரிக்கே வரலங்க ஐயா. ஐயாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர்ற பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் ஐயா வரேன். ஆனாலும் நீங்க வரலன்னு ஏமாந்து போயிடுறாங்க ஐயா. ஐயா, இன்னொரு சமாச்சாரங்க, நம்ம ஊர்லேயே மேற்க விஜயபுரம் பகுதியில் ஆத்தூர்காரர் டாக்டர் ராஜேந்திரன் போன வாரத்தில் புதுசாக கிளினிக் திறந்துருக்காருங்க ஐயா.
1: ரமேஷ், என்ன சொல்ற, புது ஆஸ்பத்திரியா திறந்துருக்காங்க, பேர் ராஜேந்திரனா?
2: ஆமாம் ஐயா. ஐயா, இந்த 1 வருஷமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரலையா? அதனால் நிறைய பேஷண்ட்டுங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து பார்த்துட்டு ஏமாந்து ஏமாந்து போகிறாங்க ஐயா. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க ஐயா. உங்கள் பேருள்ள முதலெழுத்து ஜி, அப்பா பேருள்ள முதலெழுத்து கே, ரெண்டையும் சேர்த்து ஜிகே ஹாஸ்பிட்டல் போர்டு மாட்டி வர திங்கக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டலில் திறந்து வைக்கலாம் ஐயா. நீங்கள் முடிகிற வரைக்கும் வாங்க, உங்களை நம்பி வர பேஷண்ட்டுகள் ஏமாற வேண்டாங்க ஐயா.
0: ஆமாங்க ஐயா, தம்பி சொல்கிற மாதிரி இந்த ஊரில் நீங்கள் சேர்த்து வச்சு பேரும் புகழும் மறையக்கூடாதுங்க, ஆஸ்பத்திரிக்கு வாங்க ஐயா.
1: நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது கரெக்ட், வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேணான்னு நினைக்கிறேன். நான் வரேன்பா. நீங்கள் சொன்ன மாதிரி திங்கட்கிழமை ஜிகே ஆஸ்பத்திரியை திறந்துடலாம். ஆ, ஓகேவா?
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்கள் வரட்டுங்களா ஐயா?
2: அப்பா, அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்ப்பா.
0: என்னப்பா சொல்லு.
2: டாக்டர் கணேசையார் அவர் பேரு ஓம் பேரு சேர்த்து ஜிகே ஹாஸ்பிட்டல் திறந்து இப்ப 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
0: ஆமாப்பா, அதான் தெரியுமா எனக்கு.
2: அவரு வந்த பணத்தை கையாலே தொடறது இல்லப்பா.
0: அப்படியா?
2: அவரால் முடிஞ்ச அளவுக்கு வைத்தியம் பார்க்குறாரு. எனக்கும் சர்வீஸ் 15 வருஷம் ஆயிடுச்சுப்பா. ஜனங்க நிறையா வர்றாங்கப்பா. தினமும் வர்ற பணத்தில் செலவு போக மிச்ச பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு வரேன்ப்பா.
0: அப்பா ரமேஷ், ஐயா வீட்டில் குடும்ப செலவுக்கு என்னையா பண்ணுறாங்க?
2: அப்பா, ஐயாவோட மருமக விமலா அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னாலும் ஆஸ்பத்திரியோட கேஷியர்கிட்ட சொல்லிட்டீங்க, அவர் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார்.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமா ரமேஷ். உண்மையிலேயே ஐயா கணேசன் அந்த காலத்தில் ஒன்னையும் படிக்க வச்சு ஆளாக்குனார். நீ இருக்கிற வரைக்கும் அவர் குடும்பத்தை காப்பாற்றுற கடமை உனக்கு இருக்குதுப்பா. நல்லா பார்த்துக்கப்பா. நீ சொல்கிறத பார்த்தா ஆஸ்பத்திரியே உன்னை நம்பி வாங்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கார். அந்த நல்ல மனுஷன் செய்திருக்கும் உதவிக்கெல்லாம் நாம் எந்த வழியில் நன்றி காட்ட போகிறோம்னு எனக்கே தெரியலப்பா.
2: அப்பா, நான் நம்ம குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதை விட ஐயாவோட குடும்பத்தை பற்றி தான் இப்போ ரொம்ப கவலைப்படுறேன்.
0: ஆஹா ரமேஷ், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா.
2: அப்பா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லப்படுறேன்ப்பா. நம்ம அமரனும் ஐயாவோட பேத்தி அமலாவும் ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டாங்க. நல்ல மார்க் எடுத்து

0: ரெண்டு பேருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே என் கூட படித்த டாக்டர் வெங்கடேசன் கோயம்புத்தூரில் சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் நடத்திருக்கிட்டார்ப்பா. அவர்கிட்ட சொல்லி ரெண்டு சீட் வாங்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன்ப்பா. அது சம்மந்தமாக நம்ம பெரியா கிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும் போதும்ப்பா, அவங்களை சேர்த்துடலாம்ப்பா. அவங்க சேர்க்கறது விஷயமா இப்போவே நம்ம விமலா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசலாம்ப்பா.
1: இப்போ நீ அவங்க ரெண்டு பேரையும் காலேஜில் சேர்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். கடவுள் நன்றி செலுத்த நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரமேஷ். நீ கேளுப்பா விமலா அம்மா கிட்ட, நீ கேளு.
0: ஆமாப்பா, இப்பவே விமலா அம்மாவுக்கு நான் ஃபோன் போடுறேன்ப்பா. ஹலோ விமலா அம்மாவா? அம்மா அம்மா, நான் தான் டாக்டர் ரமேஷ் பேசுறேம்மா.
2: அம்மா, நான் விமலா தான் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? என்ன காலையில ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான செய்தியா?
0: ஆமாங்கம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். என் கூட படித்த டாக்டரு கோவையில் சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாருமா. அவர்கிட்ட ஃபீஸ் இல்லாமல் ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கேம்மா. ஹாஸ்டல், புஸ்தகத்துக்கு பணம் கட்டினா மட்டும் போதும், பேங்க்கில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். பெரிய ஐயாட்ட சொல்லி அமலாவுக்கும் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு கொடுமா.
2: ஓஹோ, அப்படியா? சரி, காலையிலே ரொம்ப நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, நான் மாமா கிட்ட கேட்டு வந்துறேன். மாமா இங்க தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், நான் பேசுறது கேக்குறீங்களா?
0: ஆ கேக்குதுமா, கேக்குது.
2: மாமா கேட்டுட்டேன் டாக்டர், ரொம்ப சந்தோஷமா சொல்லி சேத்துற சொல்லிட்டாரு டாக்டர்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா, சேத்துறோம்மா. சரிங்கம்மா, நான் இப்ப போன் வச்சிரறேம்மா.
1: ஐயா ஐயா, குப்பு சாமி வந்திருக்கேன் ஐயா. வணக்கம்ங்க. வணக்கம்.
3: பாப்பா வா, குப்பு சாமி. என்னப்பா ரொம்ப நாள் ஆலய காலம் பார்க்கவே முடியல. சரி உட்காருப்பா.
1: ஐயா வயசாகுது இல்லைங்களா, அதனால அதிகமாக வெளியில் வர்றது இல்லைங்க ஐயா.
3: அது யார் உன் பின்னால? உங்க மகன் பேரன் எல்லாமே வந்திருக்காங்க போல இருக்கு.
1: ஆமாங்க ஐயா, என் பேரனையும் உங்க பேச்சு அமலாவையும் இப்பதான் காலேஜில் சேர்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கடை கடந்து காலம் ஓடி போச்சுங்க. நீங்களும் வாங்க, முக்கியமான விஷயம் நீங்களும் கேளுங்க. சொல்லுப்பா ரமேஷ்.
0: ஐயா, நம்ம அமலா அமரன் ரெண்டு பேர்த்தையும் அமெரிக்காவில் ஹார்ட் சம்மந்தமாக 2 வருஷம் கோர்ஸ் இருக்கியா, அதில் சேர்க்கறதுக்கு எழுதி போட்டு அதுக்கு அட்மிஷனும் கிடச்சிருக்கியா. அங்கவங்க படிக்கிறதுக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேயா. அங்கே சேர்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் தரணும் ஐயா.
3: ரமேஷ், ஆஸ்பத்திரியை போட்டியில் வின் பண்ணுறதுக்கு இந்த யோசனை பிரமாதமா இருக்கு. ஆமா, தேவையான பணம் அதிகமா இருக்குமே, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க?
0: ஐயா, மொத்தம் 50 லட்சம் வேணுங்க. நான் ஆஸ்பத்திரி வருமானத்துல மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சது 60 லட்சத்துக்கு மேல இருக்கியா.
3: அப்படியா? சரி ரமேஷ், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க சம்பாதிச்சா படிக்க வேண்டியதுதானே.
0: ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, எங்க அப்பா சொல்லுவாரு.
1: ஐயா, நம்ம பேர பிள்ளைங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு சின்ன விஷயம், அங்க போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து படிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு காக்கட்டை போட்டு.
3: குப்புசாமி, என்ன பேசுறது? கல்யாணம் அது இதுன்னு, அதாவது என் பேத்திய உன் பேரனை கட்டி வைக்கிறதா? ஏயா குப்புசாமி, என்ன என்ன கால கொடுமை யோசிக்கணும். எப்படி இந்த வார்த்தை நீ சொல்ற? சொல்லு
2: மாமா. மாமா, ஏன் கோபப்படுறீங்க? இல்லை மாமா, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேங்க மாமா. குப்புசாமி அங்கிள், நீங்களும் உங்க மகனும் இப்போதைக்கு கிளம்புங்க. மாமா கிட்ட நான் பேசி முடிவெடுக்கணும். அவருக்கு பூரா விஷயமும் தெரியாது. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பேசிட்டு உங்களை
1: கூப்பிடுறேன்.
3: வரமா, இந்த குப்புசாமியும் டாக்டர் ரமேஷும் வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு ஒரே குழப்பம்.

0: இவ்வளவு நாளா நம்ம வயல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த குப்புசாமி இப்ப நம்ம பேத்திய பொண்ணு கேட்கிற அளவுக்கு வந்துட்டானா? அதை நினைக்க நினைக்க கோபம் கோபமா வருதுமா?
1: ஆமா, கோபப்படாதீங்க, அமைதியா இருங்க. உங்களுக்கு சில விஷயம் தெரியும், சில விஷயம் தெரியாதுங்க மாமா.
0: என்னம்மா சொல்ற?
1: ஆமா மாமா, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து நடந்த சோகத்தால நீங்க மனசொடைஞ்சு போயிருந்தீங்க. அதனால சில செய்தியை உங்ககிட்ட சொல்லுவேன், சில செய்தியை சொல்ல மாட்டேன். நம்ம குடும்ப தேவைகளை அவங்க தான் மாமா பார்த்துக்கிட்டாங்க.
0: என்னம்மா சொல்ற?
1: ஆமா மாமா, நம்ம அமலாவை கூட அவங்க தான் மாமா படிக்க வச்சாங்க. நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம சொந்தக்காரங்க யாருமே உதவலை மாமா. குப்புசாமி அங்கிளும் அவங்க மகனும் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும் மாமா, ரொம்ப மோசமாக போயிருக்கும். அமலா அமர திருமணத்தை பற்றி அவங்க எங்கிட்ட பேசினப்ப எனக்கும் கோபமாக தான் மாமா இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பார்த்தா அந்த கோபம் தப்புன்னு தோணுது மாமா. அமலாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் துணையாக இருக்கணும்னு அவர் முடிவு செஞ்சுதான் இதை அவங்க அப்பா மூலியமா எங்கிட்ட பேச செஞ்சாரு மாமா.
0: அப்படியா?
1: ஆமா மாமா, அமலாவும் அமரனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா மாமா. ஏன் மாமா அவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வைக்க கூடாது? அமரனோட பெஸ்ட் சாய்ஸ் வேற என்ன மாமா இருக்க முடியும்?
0: நான் பழங்காலத்து சூழ்நிலையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டேம்மா. ஆனா எல்லா சூழ்நிலையும் நல்லா பார்த்து எது நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கிற அறிவாற்றல் உனக்கு இருக்குமா? உன் முடிவே எனக்கு சரின்னு தெரியுமா
1: மாமா. ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம்.
0: அம்மா ஒரு விஷயமா, மனசு சாயும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கிறவங்க தான் மனுஷங்க. அந்த மனுஷங்க உள்ளம் தான் உயர்ந்த உள்ளம். அந்த உள்ளம் அவங்களுக்கு இருக்குன்னு நல்லா புரிய வச்சிட்டம்மா. அவங்கள வர சொல்லு, நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம்.
1: சரிங்க மாமா, நீங்க சம்மதிச்ச செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா. காலையிலேயே அவங்கள வர சொல்லிடுறேன் மாமா.

0: ஐயா ஐயா, நான் குப்புசாமி வந்திருக்கேன் ஐயா.
1: குப்புசாமியா? வாப்பா வாப்பா, உள்ள வா உள்ள வா.
0: வணக்கம்.
1: வாங்க வாங்க குப்புசாமி. உட்கார் விமலா. குப்புசாமி டாக்டர் ரமேஷும் வந்திருக்காங்கம்மா. ரெண்டு பேரும் காபி எடுத்துக்கலாமா? வாங்க உட்காருங்க. குப்புசாமி, நீங்க என் சம்பந்திங்கிற முறையில முதல்ல இந்த காப்பியை குடிங்க.
0: குடிக்கிறையா
1: ரமேஷ்? நீ எங்க வீட்டு பிள்ளைப்பா, காப்பியை குடிப்பா. குப்புசாமி, நீ என் பால்ய காலத்து சிநேகிதன். என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் பாசம் காட்டி பழகின நல்ல நண்பன். ஆனா உன் மம ரமேஷ் என்னைக்கோ செஞ்ச சின்ன உதவிய இன்னைக்கு வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு நன்றி காட்டி உதவியும் செஞ்சுட்டு வரானே, அந்த உயர்ந்த உள்ளத்தை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்பா. அந்த நன்றிக்கு நாங்க காட்டுற நன்றியா ரமேஷ். நீ நினைக்கிற மாதிரியே என் பேத்தி அமலால உன் மகன் அமரனுக்கு சந்தோஷமா கல்யாணத்தை நல்ல முறையில முடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் புருஷன் முண்டாட்டியார் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்க எனக்கு முழு மனசு சந்தோஷம்பா.
2: ஐயா, உங்க பெரிய மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஐயா.
0: ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
3: சரி சரி, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நன்றி சொல்லிக்கிட்டது போதும். உடனே அமர அமலா கல்யாணத்தை முடிக்கணுங்க. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க.
0: சீக்கிரமே கல்யாணத்துல முடிச்சிடுங்கம்மா.
1: அப்பளவா உத்தரமா.
4: நேர்கள் இதுவரை கேட்டது உயர்ந்த உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜுலு. இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் டாக்டர் கணேசனாக ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் கணேசனின் மனைவி யசோதை அம்மாளாக எஸ் சாந்தி என்கிற பாரதி, விவசாயி குப்புசாமியாக லிங்கன் மணி, டாக்டர் கணேசனின் மகன் டாக்டர் ராஜேஷ்.

ஷாக ஜி வாசுதேவன், டாக்டர் ராஜேஷின் மனைவி விமலாவாக பிரீத்தி என்கிற வீரமணி விஜயகுமார், குப்புசாமியின் மகன் டாக்டர் ரமேஷாக எம் வைத்தியநாதன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:29:49. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நேர்களே, பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பழம் சகோதரிகளின் பாட்டு கேட்கலாம். ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா அவர்களின் பாட்டு. முதலாவதாக அண்டர் உலகம் என தொடங்கும் வேல்விருத்தம் கேட்கலாம்.

நேர்களே, பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகளின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா அவர்களின் பாட்டு. அடுத்து தமரும் மமரும் எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள், வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக

0: அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்கத் தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமின்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார்.

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11 மணிக்கு நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:50:24.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: இது யார் வீடு என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. பொதுக்கூட்ட மைதானத்திலிருந்து இங்கு கடத்தி வரப்பட்டு சிறை வைக்கப்பட்டேன். ஒரு கிழவன் என்னை வண்டியில் கூட்டி வந்தான். அவனுக்கு புரிந்து கொள்ள சில வினாடிகளாகின்றன.
3: ஓ, நீங்க?
2: நான் மைத்ரேயி, சுதந்திர கட்சி கூட்டத்தில் பேச இருந்தவள்.
3: ஓ, நீங்கள்தான் அந்த மைத்ரேயியா? அடடா, வாங்க வாங்க.
2: அட பாவி பயல்களா, இந்த வேல்சாமி கிழவனா இத்தனைக்கு துணிஞ்சான்? எந்த காரில் கூட்டின்னு வந்தாங்க?
3: கருப்பு கலர்.
2: அப்ப சரி, சர்வீஸுக்கு போயிருந்த வண்டியை எடுத்துட்டு வரேன்னு டிரைவர் போனான். இப்படி பண்ணிட்டாங்க. மை குட்னஸ், ரொம்ப மன்னிச்சுக்கங்க. உள்ளே வாங்க. அவன் வராந்தா வாயற்படி ஏறி அவளை அழைக்கிறான். ஒளி வெள்ளத்தில் வைக்கோல் மாசும் கண்ணீர் கதையுமாக அவள் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தும் முன்பு இந்த இளைஞனை நம்பலாமா என்ற ஐயம் தோன்ற அசையாமல் நிற்கிறாள். எஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோ என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்று நேர்ந்த அனுபவத்தை நினைச்சால் படியேறி வரும் துணிவு இல்லை. கதவை திறந்து விட்டீர்கள், மிக்க நன்றி.
3: அப்ப என்னை நம்பாமல் வெளியே நிற்க போறீங்களா, இல்லை இந்த நள்ளிரவில் வெளியே நடந்து போக போறீங்களா என்று அவன் நகைக்கிறான்.
2: பொறியில் சிக்கிய எலியாக தவிக்கிறாள். மறுமொழி வரவில்லை. உங்களுக்கு மேலும் ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காகவே நான் படியேறி வர சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். உள்ளே வாங்க. வீட்டில் உங்கள் தாயார், சகோதரி அல்லது மனைவி யாரேனும் இருந்தால் வர சொல்லுங்கள், நான் வருகிறேன்.
3: என்ன துரதிர்ஷ்டம், தாயார் இறந்து 2 மாதமாகிறது, சகோதரி மனைவி யாரும் எனக்கு இல்லை. நான் இந்த கட்சி அரசியல் எதிலும் சம்பந்தப்படாதவன். சொல்லப்போனால் 6-7 வருஷங்களாக இந்நாட்டிலேயே நான் இல்லை. தாயாருக்கு உடல் நலம் இல்லை என்று வந்தேன், அவர்கள் இறந்து போனார்கள். மீண்டும் இம்மாதம் 18ஆம் தேதி நான் சிக்காகோ போக இருக்கிறேன். போதுமா?
2: கமின் ப்ளீஸ். தனக்குள் நாணியவளாக அவள் படியேறி கூடத்துள் நுழைந்து அங்குள்ள பெஞ்சில் உட்காருகிறாள். நீங்கள் இன்னும் பயத்தை விட

0: இல்லையா? அதோ குளியலறை இருக்கிறது, முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள் என்று காட்டுகிறான். பிறகு உள்ளே செல்கிறான். அவள் குளியலறை வாஷ் பேசினை திறந்து முகத்தை கழுவிக்கொள்கிறாள். சில் என்று குளிர்ந்த நீர் பட்டதும் ஹிதமாக இருக்கிறது. நினைவுகள் குழம்பினாலும் மேலோட்டமாக அமைதியை வரவழைத்துக் கொள்கிறாள். அவன் ஒரு தட்டில் வெண்ணெய் தடவிய ரொட்டி துண்டுகளும் ஒரு தம்ளரில் பாலும் கொண்டு வருகிறான். ஐயோ, இதெல்லாம் எதற்கு இப்போது என்று கூசி குன்றுகிறாள். வேறு சாப்பாடு ஒன்றுமில்லை, நீங்கள் பசியோடு இருப்பீர்கள், பார்த்தாலே தெரிகிறது என்று தட்டை வைத்துவிட்டு போய் இரண்டு மலை வாழைப்பழங்களை கொண்டு வருகிறான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று புரியவில்லை. உங்களுடைய ஆட்கள் பத்திரமான இடம் என்று செய்ததை நீங்கள் முறியடித்துவிட்டு மனித தன்மையை காட்டுகிறீர்கள். இந்த பெரிய வீட்டில் நீங்கள் மட்டுமே இருப்பதால் தான் அவர்கள் துணிவடைந்திருக்கின்றனர். இருந்தாலும் அந்த கிழவன் ஆளும் கட்சியில் இவ்வளவு விசுவாசம் வைத்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். இந்த வீடு ராஜா எம்பி தெரியுமா, அவருடையது. எனக்கு அவர் மாமா. கிழவன் வேல்சாமி இங்கேயே ரொம்ப நாளாக வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்துட்டு இருப்பவன். என் தகப்பனார் பாட்டனார் காலத்தவன். திருச்செங்கோட்டு ஆசிரமத்தோடு நெருங்கிய தொடர்புடைய பழைய ஆளுங்கட்சிக்காரர்கள் அவர்கள் எல்லாரும். என் தகப்பனார் 42 இயக்கத்தில் சிறை சென்று வெளிவந்த பின்பு நோய் கண்டு காலமானார். அந்த காலத்திலெல்லாம் அவருடனேயே இருந்தவன் வேல்சாமி. அவனுக்கு இப்போது ஒரே ஆத்திரம். நீங்கள் அவன் விசுவாசமாக இருக்கும் கட்சியை யாரேனும் மட்டமாக பேசினால் தாங்க மாட்டான். அவன் வேலைதான் இது. அவன் இந்திய கிராமவாசி, மிகவும் நல்லவன். படிப்பு அறிவு இல்லாவிட்டாலும் பண்பு மிகுந்தவன். ஆனால் அவனுடைய நம்பிக்கைகளை திருப்புவது மிக மிக கடினம். அவன் முரடனாகி விடுவான். குருடனுக்கு பாடம் சொல்லி வைப்பது போல் மிகவும் கவனமாக இவனிடம் இருக்க வேண்டும். மைத்ரேயி கிழவனின் தன்மையை இப்போது புரிந்து கொள்கிறாள். வேறு காலிகள் அவளை கடத்தி செல்வதை தவிர்க்கவே அவன் இப்படி செய்ததாக சொன்னது நினைவுக்கு வருகிறது. ஆண்டவனே தன்னை இவ்விதம் கிழவன் உருவில் வந்து காப்பாற்றியதாக நினைக்கையில் அவளுக்கு கண்கள் கசிகின்றன. நான் ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கேளுங்கள். இளைஞர் கருத்துக்கள் எல்லாம் முற்போக்கு அரசியல் கட்சிகளில் ஈடுபாடு கொள்வதுதான் இயல்பு. நீங்கள் எப்படி ராஜா ராணி என்று பழைய 10 பசலி கொள்கை கட்சியில் சேர்ந்தீர்கள்? நீங்கள் இங்கே பக்கத்து பள்ளிக்கூடத்துக்கு முன்பு உள்ள மைதானத்தில் பேசினீர்கள். இங்கே தலைமேல் அடித்தார்போல் ஒலிபெருக்கியை திருப்பி வைத்து விட்டார்கள். நான் கேட்டேன். அப்போது உங்களை கூட்டத்தில் நின்றே பார்த்தேன். என்னால் ஒப்ப முடியவில்லை. மைத்ரியை புன்னகை செய்கிறாள். நான் இந்த கட்சியில் சேர்ந்து விட்டேன் என்று யார் சொன்னார்கள்? ஓ, இதுவும் ஒரு அரசியல் வினோதமா? பின்பு மேடையேறி அந்த கட்சிக்காக வாக்காளரை இழுக்கிறீர்களே. உண்மைதான். ஆனால் ராஜமானியம் போன்ற விஷயங்களை நான் மறந்தும் கூட பேச மாட்டேனே. நான் இப்போது முற்றிலும் கூலி பேச்சாளிதான். முதலில் ஏதோ உற்சாகத்துடன் இறங்கினேன். ஆனால் இதில் பணமும் சம்பாதிக்கலாம் என்று போக போக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வசதியான பங்களாவில் நல்ல செல்வாக்கு குடும்பத்தில் செல்வாக்கான ஜாதியிலும் இருப்பதால் பணத்துக்காக பேசலாமா என்று கேட்கக்கூடும். இங்கு பெரும்பான்மை மக்கள் போராட்டத்துக்கும் கோஷங்களுக்கும் ஏன் வருகிறார்கள்? அது சில நாட்களுக்கு சோறு போடுகிறது, காப்பி வாங்கி கொடுக்கிறது. நானும் ஒன்றும் 2000 வைரமும் பட்டும் வாங்கிக் கொள்வதற்காக சேர்க்கவில்லை. என்னுடைய எத்தனையோ சோதரர் பிழைக்க வழியின்றி சமுதாயத்தின் கண்களில் கேலி பொருள்களாய் உலவுவதை தடுக்க நான் பொருள் சேர்க்கிறேன். மேற்குலத்தில் பிறந்தாயா? உனக்கு கல்வித்துறையின் வாயிலை அடைத்து விடுவோம். உனக்கு தொழில்துறையில் சலுகை கிடையாது. உனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லாமல் சொல்லும் அரசை நாங்கள் நம்பி பயனில்லை. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். எங்கள் நிலையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பேசுவது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கிறது. உங்களை வெளிப்படையாக விருத்த கட்சியுடன் இன்று குலாவுவது எவ்வளவு கேலிக்கிடமாக இருக்கிறது என்பதை அறிவீர்களா?
1: அறிவேன்.
0: ஆனாலும் அவர்கள் வெறுத்ததை ஒப்புக்கொண்டு இப்போது பிளவை சரி செய்து கொள்ள வருகிறார்கள். ஆனால் ஆளும் கட்சியினர் வெறுப்பில்லை என்று கொள்கை அளவில் சொல்கிறார்களே ஒழிய, திறமைக்கு மதிப்பில்லை என்று நாங்கள் ஒதுக்கப்பட்டு பசுமை இழந்து சமுதாயத்தின் வன்மையான கிளைகளிலிருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:05. மகளிர் நேரம் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி 15 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. நேர்களே, நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம், இதை பத்தி நிறைய விஷயங்களை சென்ற வாரமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள். சோ அந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. ஓகே, இப்போ வந்து வேலை வாய்ப்புகளும் சரி நிறைய படிப்புகளும் சரி கொட்டி கிடக்கு, நிறைய இருக்குது படிக்கிறதுக்குன்னு. இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையை தான் நான் எடுக்கணும், இதில் வந்து நான் என்ன மேலும் மேலும் வந்து அதில் மெருகேற்றிக்கணும்னா என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குமே?
1: அது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற சாய்ஸ் வந்து ஃபீல்டு தான், எதில் ஸ்கில் அவங்களுக்கு ரொம்ப இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எதில் ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அது ரெலவெண்ட்டாக உள்ள கோர்சஸை முதல்ல அவங்க சாய்ஸ் எடுக்கணும். யூஜி செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிஜி செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வரப்போகிற அடுத்தது டாக்டரேட் சம்மந்தமாக போகிறது, எது எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க உள்ள போய்கிட்டே இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், சோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து துறையை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். நம்ம வெறும்னே தியரிட்டிக்கலா படிச்சா பத்தாது, சோ அதுக்கான ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்ணிக்கணும். சோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வருது, மூக் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. நாட் ஓன்லி காலேஜஸ்ல படிக்கிறதோட மட்டும் இல்லாம அடிஷனலா இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வெப் ஏரியாஸ்ல பார்த்து அவங்க படிக்கிறது வந்து நல்லா இருக்கும். இது இல்லாம கண்டினியூஸ் லேர்னிங்ல அவங்க ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணலாம், ஜேர்னல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம், நிறைய கான்ஃபரன்சஸ் அண்ட் வெப்மினார்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ அவங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண போறாங்களோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வெப்மினார்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க அதை அட்டன் பண்ணி அவங்க கத்துக்கலாம். அவங்க ஸ்கில்லான பர்சன்ஸ் பேசுறப்ப நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம் அவங்க. இது இல்லாம பிராக்டிகல் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் போகலாம், ஒரு 1 மந்தோ 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ எப்போ இருக்கோ அது இன்டர்ன்ஷிப் அந்த ஃபீல்டில் போய் இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டிப்பா நெட்ஒர்க் வச்சுக்கணும், கம்பெனிஸோட நெட்ஒர்க் வச்சுக்கணும். அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் இ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபஷனலி யாரெல்லாம் ஸ்கில்லா இருக்காங்களோ அவங்களோட லிங்க்ல இருந்தாங்கன்னா இவங்க ஃபீல்டுக்கு எப்படி ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ ஏதாவது ஒண்ணு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கான என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கணும், ப்ரிப்பரேட்டரி ஒர்க் என்ன, எங்க வந்து நமக்கு லோன்ஸ் கிடைக்கும், அடுத்தது என்னென்ன வாங்கணும், இது எல்லாமே அவங்களோட அவங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். இது இல்லாம நான் அப்ராட் எல்லாம் படிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், டோஃபல் அந்த மாதிரி உள்ள கேட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி போறோம் அப்படிங்கறதுனா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இதனால எந்த இதுல நம்ம போகணும்னு ஃபீல்டு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற படிப்பை படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இறங்கி ஒர்க் பண்ணி பார்த்து அந்த மாதிரி பீப்புளோட அவங்க லிங்க் ஆறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அதில் மெருகேற்றிக்கலாம் அவங்க.
0: ஓகே, இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு சேர்ந்த படிப்புகள் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க படிக்கிறதோட நம்ம வெளிநாட்டில் போய் படிச்சா இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குமே?
1: இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா நம்ம இங்கே படிக்கிற எல்லா கோர்சஸுமே போய் படிக்கலாம்.
0: ஓகே,
1: இங்கே படிக்க போகிற யூஜி கோர்சஸாக இருக்கட்டும், பிஜி கோர்சஸாக இருக்கட்டும், மெடிசன், இன்ஜினியரிங் எல்லாமே வந்து அவங்க அங்கே போய் படிக்கலாம். ஈவன் ஜெர்மனியில், யூகேல, யூஎஸ்ஏல எல்லாத்துலேயுமே வந்து பசங்க போய் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ யூஜி கோர்ஸ்னால் இன்ஜினியரிங் எடுக்கலாம், மெடிசன் எடுக்கலாம்,

0: பிசினஸ் ஓரியன்டா உள்ள கோர்சஸ் போலாம், பிஜி கோர்சஸ் எம்பிஏ அந்த மாதிரி உள்ள கோர்சஸ் போலாம், பிஜி போனவங்க போலாம். அது ஸ்காலர்ஷிப்போட வேற கிடைக்குது. நம்ம இங்க இருந்து அப்ளை பண்றப்பயே அவங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்காலர்ஷிப்போட அவங்க போலாம். இப்ப எங்க கம்யூனிட்டி காலேஜ்ல பாத்துட்டீங்கன்னா பசங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இங்க படிக்கிறாங்கன்னா செகண்ட் இயர் அங்க போய் படிப்பாங்க. ஈக்குவலன்ட் பேப்பர்ஸ் அங்க முடிச்சுட்டு ஒன் இயர் அங்கிருந்து இங்க வந்து திருப்பி தேர்ட் இயர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஒன் இயர் அப்ராட்ல எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ராட் எக்ஸ்போஷர்ஸ்ல இருக்கிறப்ப அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்க முடிச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ராட்லோட லிங்க் ஆகக்கூடிய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்ப எல்லாத்துக்கும் போகலாம். ஸோ மெடிசன்லயும் பிலிப்பைன்ஸ் போகலாம், ரஷ்யா போகலாம், உக்ரைன் போகலாம். அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைடு சிங்கப்பூர் அண்ட் சுவிட்சர்லாண்ட்ல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லா படிக்கவே கூட எல்லாரும் யூகே அண்ட் ஆஸ்திரேலியா போறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டை பொறுத்து அப்ராட் போக முடியும், எக்கனாமிக்கலா ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அப்ராட்.
1: ஓகே, நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மகளிர் நேரத்தில் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் கேட்டுட்ருக்கீங்க. இப்பொழுது ஏஆர் ரஹ்மான் ஹரி

0: அப்ராட் போக முடியும், எக்கனாமிக்கலா ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அப்ராட்.
1: ஓகே, நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மகளிர் நேரத்தில் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பொழுது ஏ ஆர் ரஹ்மான் ஹரிஹரன் குரல்களில் காதல் தேசம் படப்பாடல்

நேர்களே, மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக உங்களுக்காக அனிருத், கானா பாலச்சந்தர் குரல்களில் மாஸ்டர் படத்திலிருந்து பாடல்.

0: உண்மையிலேயே வர சொன்னாங்களா
1: சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.

0: நடைபெற்றிருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு படிப்பு படிக்கிறதுக்கும் என்ட்ரன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ், டீச்சிங் ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு மேம்? இப்போ
3: ஜென்ரலா பார்த்தோம்னா எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டை சொல்லிடுவோம். ஏன்னா மெடிசன் சைடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட், பிபிடி போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ மருத்துவம் சம்பந்தமா, பல் மருத்துவம் சம்பந்தமா இல்ல இந்த மாதிரி போகணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீட் எக்ஸாம். அது மாதிரி ரெண்டாவது இன்ஜினியரிங் சைட் ஜேஇஇ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ அடுத்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாக்கா கியூட் எக்ஸாம் எழுதணும். அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மத்திய பல்கலைக்கழகம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணணும், கண்டிப்பாக கியூட் கிளியர் பண்ணணும். அடுத்தது CLAT சொல்லுவோம், லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். லா சைட் படிக்க போகிறாங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். தென் ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா NIFT NID அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் ஆஸ் யூஷுவல் CA ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அரசு வேலை வாய்ப்பு துறை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போனா UPSC எக்ஸாம் TNPSC எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாடுலனா அதை கிளியர் பண்ணணும். ஃபாரின் எஜுகேஷன் போகணும் அப்படின்னா IELTS அடுத்தது TOEFL அந்த மாதிரி எல்லாமே லாங்குவேஜ் சம்பந்தமா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமா உள்ள எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸஸ் கிளியர் பண்ணிட்டு அவங்கவுங்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிக்க போகலாம்.
2: இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற கோர்சஸ்லாம் என்ன மேம்?
3: இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இன்டர் டிசிப்ளினரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபீல்டாக உள்ளவங்க நிறைய ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல்டு வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஏ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்போ இறந்து போனவங்களை கூட பேச வைக்கலாங்கிற மாதிரி நிறைய விர்ச்சுவல் இமேஜஸ்லாம் வர வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த ஃபீல்டு போகலாம். அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்ட்ரி ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகலாம். இதில் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் இதோட இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மிக்ஸ்டாக வரப்போ அவங்களுக்கு இன்னும் நாலேஜபிளான வேலையாக இருக்கும். அது ஆன்லைன் சிமுலேஷன் டூல்ஸ், விர்ச்சுவல் லேப்ஸு, டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல்ஸ், அப்புறம் 3D பிரிண்டிங் அண்ட் அந்த ஃபீல்ட் ப்ரோட்டோடைப்பிங் பிரிண்டிங் வந்து அது ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங், கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணலாம். IoT ஃபீல்டு, இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா திங்ஸ்னா, அந்த மாதிரி IoTல ஒர்க் பண்ணலாம். பிளாக்செயின் இன் ரிசர்ச் சொல்லுவோம். அந்த ட்ரக் உடம்புல போய் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற மெத்தனாலஜியை நம்ம பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒர்க்ல பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்டோட போறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அங்கே பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி போகலாம். இது எல்லாமே லெபாரட்டரி ஆட்டோமேஷன், இன்னும் சொல்ல போனால் பாய்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண பிடிக்காது. ஸோ அப்போ ரவுண்ட்ஸ்ல இருக்கணும்பாங்க, ஆனால் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ சயின்ஸை முடிச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ புது புது இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷின்ஸ்லாம் வருது இல்லையா, அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அந்த டெக்னிக்கலாக ஃபிசிக்ஸும் பயாலஜியும் சேர்ந்து தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், அனாலிட்டிக்கலும் பயாலஜியும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெஷின் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் ஒரு 1 day or 1 week. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க ஒர்க் பண்ணுறப்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போதைக்கு.
0: ஓகே, நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
4: நேர்களே, மகளிர் நேரத்தில் அடுத்து உங்களுக்காக பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் குரல்களில்

மகளிர் நேரத்தில் கல்லூரி பாடல்கள் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க. அது அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பாண்டவர் பூமி படத்துலேருந்து.

0: வெல்கம் பேக்.
1: முதன்மை அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தவங்க கீழே போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றத விட நம்மளே சுயதொழில் பண்ணி நாலு பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்கள் என்னென்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கணும்?
2: இப்போ பசங்க வந்து எப்பவுமே மேக்சிமம் ஆப்ஷன் சுயதொழில், அதாவது ஒரு டிகிரி வேணும். ஆஃப்டர் தட் நம்ம வந்து நம்மளோட உழைப்பை போடணும். யாருக்கும் ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணாமல் நம்ம உழைப்பை நமக்கு போட்டு அதில் யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு ஒர்க் கொடுக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பாக்குறப்ப பேக்கரி, கன்ஃபெக்ஷனரி இதெல்லாம் வந்து அவங்க ஓனாவே ஹோம் கிச்சன் ஆரம்பிக்கலாம், பேக்கரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுயதொழில் பண்ணலாம். ரெண்டாவது ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங். இதுல பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இன் டெய்லரிங் இருக்கு, எம்ப்ராய்டரிங் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்ப நிறைய டிசைனர் சாரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப கிரியேட்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல பண்ணலாம். அடுத்தது பியூட்டிஷியன் கோர்சஸ். அந்த பியூட்டிஷியன் கோர்சஸ் முடிக்கிறவங்க பிரைடல் மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் போலாம். இதுல ட்ரெஸ் டிசைனிங் எல்லாம் சொல்ல போனா இப்ப ஜஸ்ட் சாரி பிளீட் வச்சு கொடுத்தாலே 500 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல ஏர்னிங்ஸ் உள்ள ஒரு ஃபீல்ட் அது. ஸோ ஓனாவே அவங்க பிசினஸா பண்ண முடியும். ஆஃப்டர் தட் டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ், பயோகெமிஸ்ட்ரி 11th போலாம். லேப் டெக்னீஷியன் சாம்பிள்ஸ் வரபோது பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள்ஸ்.

0: அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரைவேட்டாகவும் விற்கலாம், லோன்ஸும் அவைலபிளாக இருக்கு, ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ இருந்தாலே போறோம். ஆஃப்டர் தட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெப் டிசைனிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பண்றாங்க. ஸோ இன்விடேஷன்ஸ் ரெடி பண்றது, கார்டு ரெடி பண்றாங்க இல்லையா, அந்த டிசைனர் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து பண்றாங்க. தென் அக்ரிகல்ச்சரல் சைட் பொறுத்த வரைக்கும் போல்ட்ரி ஃபார்மிங், டெய்ரி ஃபார்மிங், மில்க் எல்லாம் கிராமத்து சைட்ல இருக்கிற பசங்களா இருக்கிறவங்க அந்த மில்க் எப்படி ப்ராசஸிங் பண்ணி சென்னைக்குலாம் அனுப்புறாங்க. ஸோ அந்த ப்ராசஸிங் கத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி அவங்க ஏரியால கிடைக்கிற அவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம், அங்கே இருக்கிறவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம், இவங்களும் நல்லா க்ரோத் ஆகலாம், அந்த மாதிரி படிக்கலாம். ஆஃப்டர் தட் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்றது கத்துக்கிறாங்க. ஸோ அப்படி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்றப்ப அதுக்கு கவர்மெண்ட்டே சொல்லி கொடுக்குறாங்க, யூனிட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதில் சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க பொருள் அவங்களே லோக்கல் எக்ஸிபிஷன்ஸ் வச்சு ஆன்லைன் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது இல்லாமல் எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இந்த மாதிரி உள்ள கோர்சஸ், ஏசி மெக்கானிக்கெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னாக்கா நிறைய ஒர்க் பண்றதுக்கு, ஓனா பிசினஸ் பண்ண முடியும். இது எல்லாமே எங்க சயின்ஸ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்ல பிசினஸ் போகுது. ஆஃப்டர் தட் மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ், மில்க் மஷ்ரூம்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய மஷ்ரூம் இது போது ஹார்டிகல்ச்சர் பண்ணலாம். அதான் மாடி தோட்டம் சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கிற இடத்துக்குள்ளேயே பிளான்டேஷன்ஸ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்வாரியம் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுல இதுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபுட் ப்ராசஸிங், நம்ம இப்ப நார்மலா இப்ப ஊருகா போடுறது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, ஃபினாயில்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற கம்பெனிஸ் வைக்கலாம். அது இல்லாமல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு போடுறாங்க இல்லையா, ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, இதுல எது முடிச்சாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓனா அவங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இதுல என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தனியா நடத்தி டிக் ஆஃபீஸஸ் இருக்கு இல்லையா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸே அதுல ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அண்ட் தென் அதுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ குரூப் வைஸ் அந்த கிராமத்துல அப்ரோச் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டைஃபண்டோடய தராங்க, அதுக்கான மெட்டீரியல்ஸும் அவங்களே கொடுத்துறாங்க. இப்போ ஆரி ஒர்க் கத்துக்கிறாங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையான அந்த ஸ்டூலு, நூல் கண்டு எல்லாமே ஒரு ஒரு பேக்கேஜ் அவங்க கொடுத்துறாங்க. தென் அதில் வர ஏர்னிங்ஸை வச்சு அவங்க அடுத்தடுத்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணாலே சொல்லித்தராங்க.
1: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேர்களே, மகளிர் நேரத்துல பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:32:50. அடுத்த பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் குரலில் செக்கச்சிவந்த வானம் படத்திலிருந்து.

0: வெல்கம் பேக்.
1: முதன்மை அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, படிக்கிறதுக்கு வந்து எண்ணற்ற துறைகள் இருக்கு, ஆனா எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன வேகன்சி இருக்கு, எந்தெந்த காலேஜ்ல நம்ம என்னென்ன படிக்க முடியாதோ நம்ம பாண்டிச்சேரிக்குள்ள, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் இருக்கு, ஸ்பெசிபிக்காவே நிறைய கோர்சஸ்

நம்ம வந்து எடுத்து படிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, எங்கள் யூனிவர்சிட்டி தான். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் காலாபட்டில் நமக்கு இருக்கிறதுல நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ அதாவது என்இபி புதிய கல்விக் கொள்கை திட்டம் படி இன்டெகிரேட்டட் கோர்ஸே வந்துருச்சு. ஸோ பிளஸ் டூ முடித்த உடனே அவங்க வந்து அங்கே நேராகவே யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணலாம். முன்னாடிலாம் யூஜி முடிச்சுட்டு தென் பிஜி போவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் பிஜி இல்லாமல் டைரெக்டாகவே யூஜிலேருந்தே கண்டினியூ பண்ணி பிஜி பிஹெச்டி பண்ணுற மாதிரி உள்ள கோர்சஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் போகலாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸும் கியூட் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டும்தான் யூனிவர்சிட்டியில் உள்ள கோர்சஸ் போக முடியும். அங்கே அடுத்தது எங்களோட கம்யூனிட்டி காலேஜ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ், ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அ யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி தான், அதாவது கான்ஸ்டுவன் காலேஜ் ஆஃப் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். அஃபிலியேஷன் கிடையாது, யூனிவர்சிட்டியோட ஒரு பார்ட் இது. ஸோ டைரக்டாகவே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இது வரும். அதில் ஒரு போர்ஷன் தான் வந்து கம்யூனிட்டி காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹானர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ்ன்னு தான் இப்போ டிகிரி இருக்குது. நம்ம புதிய கல்விக் கொள்கை திட்டம் படி 4 வருஷ கோர்ஸ். யூஸ்வலாக முன்னாடி பிஎஸ்சி வந்து 3 வருஷம் படிப்போம், இப்போ 4 வருஷ கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, பிபிஏ ஹானர்ஸ் இருக்குது, பிசிஏ இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், மல்டிமீடியா அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்சஸ் இருக்குது. இதிலெல்லாம் வந்து 4 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இதில் யாரெல்லாம் நில்லரியர் அண்ட் பர்சன்டேஜோட வரவங்க 4th இயர் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வெறும் பிஎஸ்சின்னு தான் கொடுப்பாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் போகணும்னா 1 இயர் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் மேக்ஸிமம் எல்லா கோர்சஸுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே கம்யூனிட்டி காலேஜில் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் வொகேஷனல் டிகிரின்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த வொகேஷனல் டிகிரி ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இதில் வந்து எப்போ வேணாலும் என்டர் ஆகலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, முடிச்சிட்டீங்க, அடுத்தது நீங்கள் வெளியில் போயிட்டு நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இப்போ எக்கனாமிக்லாம் படிக்க முடியல, நான் தென் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படியும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸி மொபிலிட்டி ஆக்சசபிலிட்டி உள்ள கோர்ஸ் அது வொகேஷனல் டிகிரி. அதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஆர்டிடின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டிடிங் வந்து ரேடியோகிராஃபி டெக்னீஷியன்ஸ்க்கு போகிற படிப்பது. அடுத்தது ரீனல் டயாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரீனல் டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கிட்னி சைடெல்லாம் வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே டெக்னீஷியனாக எடுத்துப்பாங்க. ஸோ ரீனல் டயாலிசிஸ் டெக்னீஷியன் சொல்லுவோம். ஸோ ரேடியோகிராஃபிக் இமேஜிங் டெக்னாலஜி ஒன்று, அடுத்தது ரீனல் டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஒன்று, ஆஃப்டர் தட் ஓடிடின்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ஒர்க்லாம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருப்பாங்க இல்லையா, அதுக்குன்னே தனியாக கோர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் தட் சிஎல்டின்னு சொல்லுவோம், கார்டியாக் லேப் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணலாம், அந்த லேப்ல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ். தென் ஆப்டோமெட்ரி, கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது பிவாக்லே. இதில் என்ன விஷயம்னா இந்த கிளினிக்கல் பாராமெடிக்கல் சைட் பசங்க படிக்கிறாங்க இல்லையா, படித்த உடனே வேலை. ஆஃப்டர் தட் அங்கேயே அவங்க 3 நாள் காலேஜில் தியரி கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க, 3 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ அதுலேயே அந்த இன்டர்ன்ஷிப்லேயே அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்துடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இவங்க முடிச்ச உடனே டெக்னிக்கலி அவங்க ஸ்கில்டாக இருக்கிறனால வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்டோமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பிரைவேட் கம்பெனிஸில் ஆப்டிக்கல் சைட்லாம் 25,000-30,000 யூஜி முடிச்ச உடனே வேலை கிடைக்குது. ஸோ உடனே இமீடியட்டாகவே வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கேம்பஸ்லேயே இப்போ ஓடி டெக்னீஷியன்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. இந்த பசங்க பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க்குக்கு போயிடலாம். ஸோ இது இல்லாமல் டிப்ளமாஸ் நிறையா இருக்குது, டாக்குமெண்ட் ரைட்டிங் இருக்குது, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்குது, யோகா இருக்குது, கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் ஃபார் தட் இஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுக்கு டைமிங் கன்சம் இது ஒன்றும் கிடையாது, ரெகுலர் ஸ்ட்ரீம்ஸ் உள்ளது மட்டும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். ஆஃப்டர் தட் டிப்ளமாலாம் ஈவினிங்க்கு மேலே கூட கிளாஸஸ் நடக்கும். ஸோ 24 hours ஆக்சசபிலிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சாக்கா அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னா கூட அப்ரோச் பண்ணலாம் காலேஜை, அவங்க அந்த கோர்சஸ் வந்து நடத்தி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆக்சசபிலிட்டி உள்ள ஏரியா வந்து கம்யூனிட்டி காலேஜ். இது இல்லாமல் அடுத்தது ஜிப்மர். நமக்கு ஜிப்மர் வந்து எம்பிபிஎஸ் எல்லாரும் விருப்பப்படுற இடம் படிக்கிறதுக்கு. அது இல்லாமல் இப்போ பயோகெமிஸ்ட்ரியுமே மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி அங்கே படிக்கலாம். ஸோ மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க ஜிப்மர் சைடு வந்து அப்ரோச் பண்ணலாம். இது இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்எம்எல்டி, அலர்ட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து அங்கே பண்ணலாம். இங்கே நீட் வந்து எலிஜிபிலிட்டிக்கு வரும். ஆஃப்டர் தட் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துப்போம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் லாஸ்பெட்டில் இருக்குது. அங்கே வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், பிஏல இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே இருக்குது. பாரதிதாசன் காலேஜ் ஃபார் உமன் அது இருக்குது முத்தியால்பேட்டில். ஸோ அதில் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் பிசிஏ படிக்கிற பசங்க படிக்கலாம், பட் இங்கே உமன்ஸ் மட்டும். தென் காஞ்சி மாமுனிவர் சென்டர் ஃபார் பிஜி இருக்குது, அதில் எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், பிஹெச்டி அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரிஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐஜிஎம்சி ஆர்ஐ இப்போ அங்கேயுமே வந்து இந்த மாதிரி வொகேஷனல் கோர்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே அங்கே இருக்குது. தென் மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், இது வந்து டிப்ளமா கோர்சஸ், சிவில், மெக்கானிக்கல் அந்த மாதிரி படிக்கிறது. தென் பெருந்தலைவர் காமராஜர் அந்த இதில் வந்து காரைக்கால் கேம்பஸில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இது, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து படிக்கலாம். இது இல்லாமல் ஐடிஐ அண்ட் டிப்ளமா காலேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உமன் பாலிடெக்னிக் லாஸ்பெட்டில் ஒன்று இருக்குது, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் லாஸ்பெட்டும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் படிக்கிறது தான். இது மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் இது இதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் சைட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம காரைக்காலில் பஜன்கோன்னு சொல்லுவோம், தட் இஸ் பண்

0: டி ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். ஸோ இது காரைக்காலில் கவர்மெண்ட்ல நீங்க படிக்கலாம் அக்ரிகல்ச்சர். தென் மதர் தெரசா காலேஜ், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மதர் தெரசா காலேஜ். அடுத்தது இது இல்லாமல் நாங்கள் ஃபைன் ஆர்ட் சைட் போகிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்குறோம், ஃப்ளூட்டு வாசிக்கிறோம், மிருதங்கம் இல்லை டான்ஸு, பாட்டு கற்றுக்க போகிறோம், வாய்ப்பாட்டு, வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது வேணாலும்னாக்கா அங்கே பாரதியார் பல்கலைக்கூடம் நம்மளோட பாண்டிச்சேரியிலே இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போகலாம். இது எல்லாமே வந்து கோர்சஸ் படிக்கிறதுக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இன் அண்ட் அரவுண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ்.
1: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: நேர்களே, மகளிர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:45, 10:00.

0: வெல்கம் பேக்.
1: முதன்மை அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிய.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12th முடிச்சோன்னே டிகிரி தான் படிக்கணும்ல, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு, என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு மேம்?
2: இப்ப நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயினா பசங்க எல்லாருமே எழுதுற எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம், ஒன்னு யூடிசி இன்னொன்னு எல்டிசி. அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கு எழுதுவாங்க. இது வந்து நம்மளோட பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்குள்ள குரூப் டி போஸ்டிங்ஸ் ஃபில் பண்றதும், அதுக்கு அடுத்த லெவல் அசிஸ்டன்ட் லெவல் ஃபில் பண்றதுக்குமான எக்ஸாம்ஸ். ஸோ இதுல எப்பெல்லாம் ரிட்டைர்மெண்ட் இருக்கோ அப்ப நல்ல மாசா நிறைய வேகன்சிஸ் வரும். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள இன்புட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் இது. இது இல்லாம அடுத்தது எஸ்எஸ்சின்னு சொல்லுவோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்ப கூட கால் ஃபார் வந்திருக்கு, நெட்ல வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலயே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம போஸ்டிங்ஸ் போறதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. இது இல்லாம சிஹெச்எஸ்எல்னு சொல்லுவோம், கம்பைன்ட் ஹையர் எஜுகேஷன் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சிலே ஒன்று இருக்குது. ஸோ அதுல எழுதினாலும் வேகன்சிஸ் போலாம். தென் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்னு சொல்லுவோம், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னாக்கா எல்லா வேலையும் நம்ம இப்ப முன்னெல்லாம் பியோன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கிளரிக்கல் ஒர்க் இல்லாம அதுக்கும் கீழே லெவல் ஆஃப் ஒர்க்கு படிக்கல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிளஸ் டூ முடிச்சோன்னு நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி போனாலும் அதுலயும் இருக்கு. சீனியார்டிபடி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி லெவல் அது எழுதுறப்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தென் அடுத்தது ஜிடின்னு சொல்லுவோம், ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போலாம். இது இல்லாம ஆர்ஆர்பி சொல்லுவோம் இல்லையா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ரயில்வேல அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. குரூப் டி ஒர்க்கு போலாம், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ஒன்று இருக்கு என்டிபிசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா நான் டெக்னிக்கல் ஜாப் அதே ரயில்வேலேயே போலாம். இது இல்லாம அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லுவோம், ஏஎல்பி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதுல அவங்களுக்கு வந்து ரயில்வேல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய மாஸ் வேகன்சிஸ் வரக்கூடிய இன்னொரு ஏரியா வந்து ஆர்ஆர்பி. இது இல்லாம அடுத்தது இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம், மிலிட்ரி போகணும் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க இருக்காங்க. ஸோ அப்படி போறப்ப இந்தியன் ஆர்மி போர்சஸ்ல எழுதணும்னா என்டிஏ எக்ஸாம்ஸ் எழுதலாம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதலாம். இது இல்லாம இந்தியன் நேவி செயலர் நேவி சைட் போலாம், அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் சைடு பைலட் அந்த மாதிரி போறவங்க அந்த மாதிரி போலாம். இது இல்லாம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்ம சிவில் சப்ப கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போறப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க சிவில் சர்வீஸ் போறதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். இது இல்லாம நிறைய ஆர்மடு போர்சஸ் பொறுத்த வரைக்குமே சிஏபிஎஃப்னு ஒன்று இருக்குது, டியூட்டி ஆஃப் கேடர் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம இன்னொன்று எஸ்எஸ்சி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதுல ஸ்டெனோகிராஃபருக்கு தனியா இருக்கு, டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டுமே இருக்கிறப்பங்க அதில் அப்ளை பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த பசங்க போகிற வரைக்கும்.
0: ஓகே, அதாவது வந்து வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து இதில் எதை சூஸ் பண்ணி படிக்கிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட்டாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் என்ன?
2: இப்போ பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னாக்கா, பசங்க வந்து மெடிசன் படித்தாதான் இன்ஜினியரிங் படித்தாதான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது இல்லாமல் கொட்டி கிடக்குது படிப்பு. அதாவது எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து ஜேர்னலிசம் போகிறோம், இல்லை நாங்கள் மீடியா சைடு ஒர்க் பண்ண போகிறோம், இல்லை நான் சயின்டிஸ்டாக போகிறேன், இதெல்லாமே வந்து ஒரு நல்ல படிப்பும் அதுக்கான பெருமையோடு இருக்கக்கூடிய பொசிஷன்ஸும் இருக்கக்கூடிய படிப்புகள் தான். அதனால வெறும்னே இந்த ரெண்டே ரெண்டை வச்சுட்டு இது ரெண்டு தான் படிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. அது ஓரியன்டாகவே அவங்கள ட்ரைனிங் கொடுக்காதீங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸில் அவங்கள படிக்க வைங்க. ஸோ அவங்களோட ஆர்வத்தை ஆரம்பத்துலேருந்து பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற சாய்ஸை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்துட்டுங்க. அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப அதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க. வலுக்கட்டாயமாக கொண்டு போய் எந்த துறையிலையும் அவங்கள தள்ளாதீங்க. நேரமும் வேஸ்ட்டு, அவங்க படிக்கவும் மாட்டாங்க.

0: ஸோ அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல கைடாக இருந்தால் போகும். அவங்கள டாமினேட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான கைடன்ஸை கொடுக்கக்கூடியவங்களா பேரண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த அதில் போகிறப்பயுமே ரொம்ப ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் அவங்கள ரிலாக்ஸ்டாக வச்சு அவங்களோட மைண்ட் செட்டப் கேட்ட மாதிரி அவங்க அவங்களோட ஃபீல்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் படி அவங்க ஸ்கில் படி கூட்டிட்டு போய் விட்டுட்டாலே பேரண்ட்ஸோட ரோல் முடிஞ்சிடும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சில கோர்ஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி முதல்ல எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்றாங்களேன்னு ஒரு காலேஜில் சேரக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல என்னவா ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நமக்கும் ஒரு கனவு வரும், இந்த வேலையில் நம்ம இருக்க மாதிரி நமக்கு நினைச்சு பார்ப்போம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல துறையை தேர்ந்தெடுக்கணும். ஆஃப்டர் தட் அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான இன்டர்ன்ஷிப் போகிறது அந்த சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கண்டிப்பாக கற்றுக்கணும். இது இல்லாமல் நம்மளோட மைண்ட் ஒன்று சொல்லும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது, அதுக்கான என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறத பற்றி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோ. இப்போ அப்ராட் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உடனே அப்ராட் போகிறதுக்கான எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், எங்கே படித்தா நல்லாயிருக்கும், எவ்வளோ எக்கனாமிக்கலாக முடியும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கான முயற்சி அவங்க போட ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு லெவலுக்கு நோக்கி நவந்துட்டு போவாங்க. அவங்களோட ஃபியூச்சர் அவங்களுக்கே கிளியராக தெரியும். குழப்பம் இருக்கணும், இதுக்கடுத்து என்ன செய்யலாம், அதுக்கடுத்து என்ன செய்யலாம், அங்கே அங்கே ஸ்ட்ரக் ஆக மாட்டாங்க. ஸோ தெளிவாக அவங்களோட நிலைமையில் அவங்க நவந்துட்டே போகிறத பேரண்ட்ஸும் பார்க்க முடியும், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும், கைடன்ஸும் அவங்க எடுத்துப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணி பிடிச்ச இதில் போகிறதுல தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல நமக்கு என்ன சம்மந்தமே இல்லாத ஒன்று எடுத்துட்டு திணறாம நமக்கு பிடிச்சதை எடுத்து அது சம்மந்தமான நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டில் அவங்க அடுத்தடுத்து அப்படியே நகர்ந்து போகிறது வந்து அதுக்கான எக்ஸாம்ஸோட போகிறப்ப அவங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சரியான தேர்வு இன்று அப்படின்னு சொன்னால் அதுதான் உறுதியான வெற்றி நாளை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவங்களோட எதிர்காலம் நல்ல ஒளிமயமாக இருக்கிறதுக்கு தான் என்னோட வாழ்த்துக்களை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
1: ப்ளஸ் டூக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள். மேம், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி பிளஸ் டூ பசங்க குழப்பமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தெளிவு ஏற்படுத்தணும்னு சொன்ன வானொலி நிலையத்துக்கும் இதுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கினதுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க கல்லூரி சார்பாகவும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க, பிடிச்ச கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க, நல்ல வின்னர்ஸா வெளியில வாங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்.
2: தேங்க்யூ சோ மச்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. என்றும் இனியவை கேட்கலாம், என்றும் இனிமையான பாடல்களை இப்பொழுது கேட்க துவங்கலாம் அனையர்களே. முதலாவதாக புதிய பறவை படத்திலிருந்து சிட்டுக்குருவி என்ற பாடல், பி. சுசிலா குரலில்.

காலத்தால் அழியாத என்றும் நினைவை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. காதலில் ஆசையும் இருக்கும், கோபமும் இருக்கும், இதை தெரிவிக்க வருகிறது இந்த பாடல். இருவள்ளுவர்கள் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசிலா குரல்களில்.

என்றும் இனியவை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் நேயர்களே. ஆகாஷவாணியின் புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 2:23:38. புதிய பறவை படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: என்றும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. என்றும் இனிய பாடல்களில் காதல் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது மூன்று தமிழ் எனத் தொடங்கும் இரு குடங்கள் பட பாடல்.
1: மூன்று தமிழ் தோன்றி விளை

அம்மம்மா ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அறிவைத்தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை காட சொன்னேன், அடக்கம் விட்டா

விடுதலை, பரவரோடு புறவருக்கும் அறவருக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. கெடுதலை எண்ணும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன், நான் விடுதலை வேண்டி பாடினேன். ஒரு தலையாக பொருள் குழியாமல்

நேயர்களே, என்றும் இனியவை பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்த காதல் பாடலாக வருகிறது. சாந்தி படத்திலிருந்து குணங்குடி அவர்களின் குரல்களில்

நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடல் என்று இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்துள்ளவர் பி.ஆர். கீதா அவர்கள்.

0: குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியா சொல்றேன், நீங்க எழுதிக்கிறீங்களா?
1: ஹாடு திகவு ஹாரு திகவு,
2: ஹாடு திகவு ஹாரு திகவு,
1: கடல கரைய கக குலா,
2: கடல கரைய கக குலா,
1: எனிதோ முகில
2: எனிதோ முகில,
1: உத்த அகல
2: உத்த அகல,
1: ஜீகி தனிது
2: ஜீகி தனிது,
1: பாந்தள
2: பாந்தள.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக,
2: வானலோக நகுவ நாக,
1: ஹாரோ ஹக்கி பாலிகே,
2: ஹாரோ ஹக்கி பாலிகே,
1: ரெக்கே பீசி தைரிய சூசி,
2: ரெக்கே பீசி தைரிய சூசி,
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே,
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி,
2: தூர தூர ஹாரி ஹாரி,
1: வியோம காணுவா பகே,
2: வியோம காணுவா பகே,
1: ஹசிவ மரசி
2: ஹசிவ மரசி,
1: வாஞ்சே மெரசி
2: வாஞ்சே மெரசி,
1: திகந்த சேரோ லகு பகே,
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ,
2: யாவ நாடோ எந்த காடோ,
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
1: முக்த ககன நூறு கால,
2: முக்த ககன நூறு கால,
1: ஈஜோ சக்தி ரெக்கெகே,
2: ஈஜோ சக்தி ரெக்கெகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல். இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இடம்பெற்ற பாடலை ஏற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள். இசை அமைத்தவர் பி ஆர் கீதா அவர்கள்.
2: மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா.
3: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
4: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
3: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான்.

0: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, திருப்பரப்பு, களியல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், அடையாமடை, பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, பாலமூர், அவலாஞ்சி, குழித்துறை, நாகர்கோவில், கன்னடியான் அணைக்கட்டு, முள்ளங்கினா விளை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கொடுமுடி ஆறு அணை, மதுரை, மதுரை வடக்கு, சிவலோகம், குருந்தன்கோடு, கொளச்சல், சேர்வலாறு அணை, நாகர்கோவில், சூரலக்கோடு, மாம்பழத்துறை ஆறு, ஆணைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, பார்வுட், தல்லாக்குளம், கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு, ராதாபுரம், பாபநாசம், காக்காச்சி, பூதபாண்டி, மேல்பவானி, அம்பாசமுத்திரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, கன்னிமார், இரண்யேல், முக்கூடல் அணை, கல்லன்றி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம், குண்டாரணை, மேலூர், கொட்டாரம், முதுகலத்தூர், விண்ட்வர்த், களக்காடு, கடனா அணை, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாங்குநேரி, சேரன்மாதேவி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியார், தேவாளா, நடுவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தொண்டாமுத்தூர், எலந்தக்குட்டை மேடு, கந்தர்வக்கோட்டை, குடலூர் பஜார், சந்தியூர், மதுரை, தென்காசி, தண்டராம்பேட்டை, பெரியப்பட்டி, கவுந்தப்பாடி, ராசிபுரம், நாற்றாம்பள்ளி, கிளென்மார்கன், பாளையங்கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் வட தமிழகத்தின் உட்பகுதி, டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக

விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்களே, வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். நன்றி நேயர்களே.

நேர்களே, நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-648

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:15. KHz முதன்மை அலைவரிசையில நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு மயில் ரிலேட்டடான, அதாவது மயில் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறேங்க. மயில் அப்படின்றதுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயம், பிடிச்சமான ஒரு பறவை, அதுவும் நம்மளுடைய தேசிய பறவை. மயில் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி அதுக்கான ஒரு அழகான கவிதை கூட நம்ம சொல்லலாம். வானில் கருமேகம் கண்டதுமே ஆனந்தமாய் ஆடுது பார், தோகை விரித்து மழை பாட, பூமி மீது மயிலும் ஆடுது பார், வர்ணஜாலம் காட்டும் தோகை, கண்ணை கவரும் வண்ண சோகை. மழை வந்ததுமே மயிலுக்கு ரொம்ப உற்சாகமாக அது டான்ஸ்லாம் ஆடி எல்லாரையும் வந்து மகிழ்விக்கும், அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மயில் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே பெண்களை வந்து சார்ந்து கவிதை எழுதினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று சொன்னாலும் மயிலை சொல்லும்போது பெண்களையும் சேர்ந்து அதை வந்து வர்ணிப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாரதி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:08. நீங்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மயில் அப்படின்ற தலைப்பிலிருந்து தான் எல்லாரும் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. மயில் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மயில் இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் மயிலை வந்து குட்டி போடும் அப்படின்லாம் சொல்லி நிறைய வந்து கற்பனைலாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண காலங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி மயில் இருக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதுவும் ரொம்ப பிடிச்சமான விஷயந்தான். அந்த மயில் இருக்க வச்சு சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. தென்காசிப்பட்டினம் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:13:38. நேர்களை 1815 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அளவில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மயில் அப்படின்ற தலைப்பில் இருந்தால் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம வீட்டில் அழகாக இருக்கிற பெண் குழந்தைகளை பார்த்திங்கன்னா மயிலாஞ்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பேரை சொல்லி கூப்பிடுவோம். பெண் குழந்தைகள் அப்படின்னாலே அழகு தான், அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களையும் வந்து நம்ம மயிலாஞ்சி அப்படின்னு சொல்லி வர்ணிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் தன்னுடைய காதலி ஒருத்தவர் வர்ணிக்கிறாரு. அடுத்து தான் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலை நம்ம கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:18. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து மயில் நடனமாட்டிருக்க, பக்கத்தில் வந்து தெளிந்ததாக ஒரு நீரோடை ஓடிட்டுருக்க, வயல் இருக்குது, அது பக்கத்தில் மலையும் இருக்குது. அப்படியே அதை கேட்க கேட்க அழகாகவும் இருக்குது, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கவிதையாகவும் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அழகான பாடல் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, மனுநீதி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:23. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில மயில் சம்பந்தமான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்கள யாராவது கோச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அழகாக மயிலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களோட கோபமே குறைஞ்சிரும்ல. அந்த மாதிரி செல்ல பேர் கூட சில பேர் வச்சு மயிலுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே அப்படி அமையாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் நம்ம கூப்பிடும்போது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அந்த பேரை யூஸ் பண்ணும்போது சூப்பராகவே அது ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. விஐபி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:30. நேர்களே, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் ஜெயம் பொண்டான் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்களை இதுவரை கேட்டதே தெரிய சி நிகழ்ச்சி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் சரியான வெளியுறவு கொள்கை மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா ஏற்கனவே உள்ள நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு புதிதாக வேறு பல நாடுகளுடன் நட்புறவை நிறுவியுள்ளது. உலக நாடுகளுடனான இந்திய உறவுகளில் இந்தியாவிற்கே முதலிடம் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாக்சின் மைத்ரி திட்டத்தின் கீழ் 99 நாடுகள் மற்றும் 2 ஐநா அமைப்புகளுக்கு 30 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி குப்பிகளை இந்தியா வழங்கியது வெளியுறவு கொள்கையில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது. இதில் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வங்க தேசத்திற்கு தடுப்பூசிகள் விரைந்து வழங்கப்பட்டதை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் உணவு, உடை, மருந்து உட்பட

0: 1000 டன்னுக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டன. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் இலங்கையில் புயலால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் உட்பட பலர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஏற்கனவே தயாராக உள்ள பாகங்களை கொண்டு இலங்கையில் 14 பாலங்களை இந்திய படையினர் விரைந்து கட்டியதால் முக்கிய பகுதிகளுக்கு இடையே போக்குவரத்து தொடர்புகள் மீட்கப்பட்டு நிவாரணப் பணிகள் துரிதமானதும் பாராட்டத்தக்கதாக அமைந்தது. இத்தகைய உதவிகளால் உலகமே ஒரு குடும்பம் என்பதில் இந்தியாவிற்கு உள்ள நம்பிக்கை வலுவாக வெளிப்பட்டதில் ஐயமில்லை.
1: மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4 நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், இந்தியாவின் உணவு உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டின் 87% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருப்பதால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டுவதில் விவசாயிகளின் அதிகார பங்கேற்புக்கு முக்கியத்துவம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் வேளாண் மாநாடு சிறு விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலம் உணவு பாதுகாப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறும் 114th சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய தொழிலாளர் துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லதே தலைமையிலான பிரதிநிதிக்குழு பங்கேற்றுள்ளது. மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே ILO தலைமை இயக்குநர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தொழிலாளர் துறை அமைச்சர்களை அமைச்சர் திருமதி கரந்த்லஜே சந்தித்து பேசினார். இந்தியாவில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கண்ணியமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவிலான தொழிலாளர் சந்தையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் சம வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பல்வேறு துறைகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களை பரிசோதித்து தர மதிப்பீடு செய்வதற்கான NTH என்னும் தேசிய பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பாராட்டியுள்ளார். இன்னும் பல துறைகளுக்கான அதிநவீன பரிசோதனை வசதிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிறுவ NTH தலைமை இயக்குநரிடம் தாம் அறிவுறுத்தியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய உற்பத்தி பொருட்கள் உலகத்தரத்தில் இருந்தால்தான் சர்வதேச அளவில் போட்டியிட இயலும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் July 3 முதல் August 28 வரை நடைபெறவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தலைமை இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் CRPF உள்ளிட்ட இணை இராணுவ அமைப்புகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து ஒரு தொகுப்பு.
0: உலக அளவிலான பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஜஸ்பால் ராணா ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு பெயர் பெற்றவர் என்றும், அவரது வெற்றிகள் புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஆசானாக இருந்து வழிகாட்டுவதில் ஜஸ்பால் ராணா ஆற்றிய பங்களிப்பும் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் ஜஸ்பால் ராணா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே 9 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை வென்றுள்ள ஜஸ்பால் ராணா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு பயிற்சியாளராக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: காற்றாலை மின் உற்பத்தி துறையில் இந்தியா அடுத்த கட்டமாக ஏற்றுமதி வாய்ப்புகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமென புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக காற்று தின மாநாடு வரும் திங்கட்கிழமை கோவாவில் நடைபெறவுள்ளது குறித்து அமைச்சர் இன்று

புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு வலியுறுத்தினார். தூய எரிசக்தி இலக்குகளை தொடர்ச்சியான முறையில் விரிவாக்கம் செய்து கொள்ள தேவையான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய மைல்கல்லாக இம்மாநாடு திகழும் என்றும் அவர் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தின் போது விவசாயிகளுக்கு உதவ 134 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான முறையில் திறக்க முடியாமல் போனதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இத்திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.56 அடியாக மட்டுமே இருப்பதால் அணையை உடனடியாக திறக்க முடியாத நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வழக்கமான நிலப்பரப்பில் நெல் சாகுபடிக்கு வாய்ப்புகள் குறைவுதான் என்றாலும் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் இதர மாவட்டங்களில் தாமதமான பருவமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தினால் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை கையிருப்பில் வைக்கவும் விவசாயிகளுக்கு தினசரி 18 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். திருமதி கிருத்திகா தேவி கேத்தீஸ்வரன் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் குமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இன்றைய முதலாவது போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:20. ஆயிரத்தி 615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:24:41. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:31:15. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் பாடியது.
1: கற்பகமே கண் பாராய் திருமண

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:35. மனோரஞ்சன் மகிழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:40 45 நொடி மனோரஞ்சன நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:45. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி அவர்கள் பாடியது.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் இணைவருக்கு. இன்றிரவு 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் விளக்கம், உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி. சுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன்.

நேர்களே, 1218 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் இணைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா தொடர்ச்சி. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பக்கவாதம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர்

என்றும் இனியவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாடற் பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் சி திருமுருகன், கற்றுக்கொள்பவர் மாணவி எம் அர்ச்சனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கீத சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 தம்பிக்கு எந்த ஊர் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் ராஜசேகர். 5:00 இளையபாரதம் வழங்குகிறார் சி பிரியங்கா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளைகள். புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சொலி நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம். 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சம்பா தாளடிக்கான பயிரகங்களும் அதன் சிறப்பியல்களும் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம் படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருட்களின் சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சி 4:07 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்வின் ஒளிப்பதிவு. 8:35 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரதிய இசை நிகழ்ச்சியில் யுஎஸ் பிரசாத் அவர்களின் சாக்ஸோஃபோன் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 முதல் பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

நேர்லே எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 7:30 வணக்கம். மக்களே, 8:02 நம்ம புதுவை நேரலியில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத். 8:55 சைவாலி நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்புட் சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஆயுஷ் நிகதிய மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கலையிடு பூக்கள் நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே புவனேஷ். 6:00 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி தகவல்கள். 8:05 மியூசிக் வைதவை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:12 திரையிசை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து.
1: அரிஸ்டைலன் பா

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திரைசி நிகழ்ச்சி.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமள. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில்

0: பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு

பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:25 25 நொடி. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்பில் உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளம் ஆகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியம். முக்கிய பயன்கள்: மாநில விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலகரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்டர் TN என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்யலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களே, திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10-20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து

பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர் பகுதிகளில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண்வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை. பூச்சி மற்றும் பூஞ்சாணக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்க கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாக்க வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது.

உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையோட்ட மற்றும் நுண்ணோட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன.

நேர்களே, உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பும், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க சார்.
1: என்னென்னலாம் பயிரிடுறீங்க?
2: பாரம்பரிய நெல் ரகங்க சார்.
1: என்னென்ன?
2: கருப்பு கவுனி, சிவன் சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, வாசனை ஜீரக சம்பா, செங்கல்பட்டு செருமணி, தூயமல்லி, ரத்தசாலி, இதெல்லாம் பயிரிட்டுருக்கேங்க சார்.
1: வேறு என்ன பயிரிடுறீங்க?
2: வேறு வந்து
1: நெல் இல்லாமல்
2: காய்கறி பயிர் பண்ணுறேங்க சார்.
1: அது என்னென்ன?
2: அதெல்லாமே நாட்டு ரகம் காய்கறி விதைகள், விதைகளும் பண்ணுறேன், காயும் பண்ணுறேங்க சார்.
1: காய்கறிகள்லாம் எது? நாட்டு வெண்டைக்காயெல்லாம் பண்ணுறீங்களா?
2: நாட்டு வெண்டைக்காய், நாட்டு பீக்கங்காய், நாட்டு சுரக்காய், நாட்டு புடலங்காய், நாட்டு பாவக்காய், கத்திரிக்காய், நாட்டு தக்காளி, பவானிக்காய், அது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க சார். சின்ன வெங்காயம், மிளகாய், எல்லாமே நாட்டு ரகமாக தான் பார்த்து பண்ணி

0: கேட்டிருக்கேங்க
1: கீரை
0: சார்.
1: வகைகள்?
0: கீரை வகைகளில் வந்து கொத்தமல்லி, புளிச்சக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க சார். புதினா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்.
1: பழ வகைகள்?
0: பழ வகைகளில் வந்து மாரகம் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது. அதில் வந்து இமாபாஸ், நீலம், பந்தனப்பள்ளி, அப்புறம் செந்தூரா, அல்போன்சா இதெல்லாம் இருக்குதுங்க சார்.
1: மாம்பழம் இல்லாமல் வேறு என்ன பழங்கள்?
0: பப்பாளி, வாழைப்பழம், செவ்வாழை, தேன்வாழை, ரஸ்தாளி, முந்தன் வாழை இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: சப்போட்டெல்லாம் பண்ணுறீங்க?
0: சப்போட்டாவும் பண்ணுறேங்க சார். இது இல்லாமல் விதைகள் பண்ணுறேங்க சார். காய்கறி விதைகள், நாட்டு காய்கறிகள் விதைகளே ஃபஸ்ட்டு நம்ம விதைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் காயாக அறுவடை பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு விற்போங்க சார்.
1: இவ்வளோ விவசாயம் பண்ணுறீங்க, இதில் ஊடு பயிராக பயிரிடுறீங்களா?
0: பண்ணுறேங்க சார். ஊடு பயிராக வந்து சுற்றியும் ஆமணக்கு பண்ணுவோங்க சார். அதுக்கப்புறம் துவரை பண்ணுவோம், தட்டைப்பயிர் பண்ணுவோங்க சார். இதெல்லாம் ஊடு பயிராக பண்ணுவோங்க சார். அப்புறம் காட்டுக்குள்ளார பண்ணுறது வந்து தினை, உளுந்து அது மாதிரி காட்டுக்குள்ளார ஊடு பயிராக பண்ணுவோங்க சார். கோலியஸ்ன்னு மருந்து கூறான்ங்கிற கிழங்கு பண்ணுவோம். அது பண்ணும்போது ஊடு பயிராக வந்து காட்டுக்குள்ளார அதெல்லாம் போடுவோங்க சார்.
1: நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
0: நான் வந்து ஒரு 35 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வரேங்க சார்.
1: உங்களுக்கு வயசு என்னம்மா?
0: எனக்கு 54 வயசுங்க சார்.
1: இப்போ உங்கள் பகுதியில் உள்ள அந்த காலநிலைக்கு ஏற்றவாறு அந்த மண் வகைகள் அதெல்லாம் சொல்லுங்களா? எந்த மண்?
0: எங்கள் லைனில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து நல்லா நிறைய செம்மண்ணும் களிமண்ணும் தாங்க சார் இருக்குது. அந்த கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இல்லை. அதனால் இந்த களிமண்ணும் செம்மண்ணும் இருக்குது. எங்கள் பகுதியில் அதிகமாக செம்மண் தான்.
1: செம்மண் தான் மண் வளம் சாகுபடிக்கு
0: உகந்ததாக இருக்கும்.
1: இப்போ உங்கள் பகுதியில் உள்ள, அது சின்னசேலம் மாவட்டமா உங்கள் பகுதி?
0: ஆமாங்க சார்.
1: அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் என்னென்ன பயிர்கள் அதிகமாக பயிரிடுறாங்க?
0: அதிகமாக பண்ணுறது வந்துங்க சார் நெல், கரும்பு, முத்து சோளம், மரவள்ளி இதுதான் அதிகமாக. மஞ்சள் சேனை இதெல்லாமே பண்ணுவாங்க.
1: இப்போ பொதுவாக உங்கள் சாகுபடிக்கு ஏற்றவாறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறீங்களா?
0: பண்ணுறோங்க சார். சொட்டுநீர் பண்ணுறோம். வெஞ்சூரியில் தான் நாங்கள் இந்த கரைசல்லாம் கொடுக்குறோம். தரவழியாகவும் கொடுப்போம். சொட்டுநீர் இருக்குது, ஸ்ப்ரிங்க்ளர் இருக்குது. அது மாதிரி நிறையா இது தொழில்நுட்பம் எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாகவும் இருக்குங்க சார். சிறு விவசாயிங்களுக்கு 100% மானியம், பெரிய விவசாயிக்கு 50% மானியத்தில் கொடுக்குறாங்க சார். அது போட்டிருக்கோங்க சார்.
1: உங்கள் சாகுபடிக்கு நீங்கள் நீர் மேலாண்மை என்ன பயன்படுத்துறீங்க?
0: மோட்டர் தான் வச்சுருக்கோம், வேறு எதுவும் இல்லைங்க சார். சோலாரு அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். மோட்டர் வச்சு தான் சொட்டு நீரில் பாசனம் போகுது.
1: ஒரு சில நிலங்களில் பார்த்தீங்கன்னா நீர் கிடைக்காத இடங்கள்லாம் கிணறு இருக்குது, அதுலேருந்து தண்ணீர் எடுப்பாங்க மோட்டர் வச்சு. அது மாதிரியா?
0: அது மாதிரி இல்லைங்க சார்.
1: இல்லை பூமியிலேருந்து நீங்கள் நீர் எடுக்கிற மாதிரியா?
0: கிணத்துலேருந்து மோட்டர் வச்சு அப்படியே எடுத்துக்கிறோம்.
1: கிணத்துலேருந்து தான்?
0: ஆமாம்.
1: தண்ணி சேமித்து நிற்குமா?
0: ஆ நிற்குங்க சார், நிற்கும். போர் தண்ணி வந்து நம்ம கம்ப்ரஸர் வச்சுருக்கோம். அந்த கம்ப்ரஸர் வழியாக கிணத்துல விட்டு நாங்கள் கிணத்து மோட்டர் தண்ணியை வச்சு எடுத்துக்குவோங்க சார்.
1: நீர் மோட்டர் போட்டால் எத்தனை அடிக்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது? பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் அதெல்லாம் இருக்கா?
0: அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சின்ன சின்ன குட்டைங்கள் தான் இருக்குது. அந்த குட்டைக்கு எப்பவுமே இந்த மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி நிற்கும், இல்லைன்னா தண்ணி கூட வராது. மழை பெய்கிற டைமில் கூட தண்ணி வராது.
1: உங்கள் பகுதிக்கு மும்மாரி மழையா இல்லை எப்படி?
0: இந்த வருஷம்லாம் மழையே இல்லைங்க சார். இப்போ தான் கொஞ்சம் ஒரு உழவு ஓட்டுற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மழையே இல்லைங்க சார்.
1: பருவத்துக்கேற்ற எப்போல்லாம் மழை பெய்யும் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும்?
0: பருவம் மாறிதாங்க சார். இப்பெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. எந்த பருவத்தில் மழை பெய்யுது? இப்போல்லாம் பருவம் மாறிதானே மழை பெய்யுது. அதனால் எந்த பருவமும் ஏதோ அந்த பருவம் மும்மாரியாக வைக்கிற வெள்ளாமையே நாங்கள் அப்படியே வச்சிட்ருக்கோம். அது வந்து வெயில் ஓட்டுறது மட்டும் அந்த மழை பெய்கிற டைமில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா தண்ணி பற்றாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். புரட்டாசி மாதத்தில் மட்டும் வயல் ஓட்டிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ நிலங்களுக்கு நீங்கள் வந்து பயிர்களுக்கும் சரி இயற்கை விவசாய முறையில் பண்ணுறீங்களா இல்லை வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தி பண்ணலாம்?
0: இயற்கை விவசாயம் தாங்க சார். நான் இப்போ ஒரு 10-15 வருஷமாகவே இயற்கை விவசாயம் தாங்க சார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு இப்போ அங்கங்கே விவசாயத்துக்கு மாறிட்டேங்க சார். இப்போ அங்கங்கே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: ஏன் இயற்கை விவசாயத்தை நீங்கள் மாறினீங்க?
0: என்னோடய உடம்பு தாங்க சார் என்னோடய காரணம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால இயற்கையாக விளைவிச்சு நம்ம சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக விளைவிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி எல்லாத்துக்கும் நாம் சாப்பிட்டது போக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்னு சொல்லுவாங்க.

0: பண்ணிட்டு அது மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சார்.
1: விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரம்பரிய நெல் சாகுபடி
0: ஆமாங்க சார்,
1: பண்ணுறீங்க,
0: ஆமாங்க சார்,
1: காய்கறிகள் பண்ணுறீங்க,
0: ஆமாங்க
1: பழ
0: சார்,
1: வகைகள் பண்ணுறீங்க, பாரம்பரிய காய்கறி விதைகள் பண்ணுறீங்க,
0: ஆமாங்க சார்,
1: இது மட்டும் இல்லாமல் ஊடு பயிராகவும் பண்ணுறீங்க.
0: ஊடு பயிராகவும் பண்ணுறேங்க சார்.
1: காய்கறி பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய், நாட்டு தக்காளி, பீக்கங்காய், நாட்டு சுரக்காய், பாகக்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், புளிச்சக்கீரை, சிறுகீரை, கொத்தமல்லி, மணத்தக்காளி, முருங்கைக்கீரை, இதெல்லாம் நிறைய பண்ணுறீங்கம்மா.
0: ஆமாங்க சார்.
1: இதில் வந்து சிகப்பு வெண்டைக்காய் பற்றி அந்த சாகுபடி முறைகள்லாம் சொல்லுங்களேன்.
0: சிகப்பு வெண்டைக்காய் நம்ம நார் சத்து உள்ளதுங்க சார், நல்லா ஆரோக்கியமான ஒரு வெண்டை. இப்போ ஆரம்பத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உழவுறது எப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக இடம் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அஞ்சு கலப்பையில் ஓட்டுவோங்க சார். அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் ஓட்டுவோம், ரெண்டு உழவு அஞ்சு கலப்பையில் ஓட்டி ஒரு உழவு வந்து ரொட்டேட்டரில் ஓட்டி செய்வோங்க சார்.
1: சிகப்பு வெண்டைக்காய் சாகுபடிக்கு ஏற்ற பருவம் என்னம்மா?
0: பருவம் தான், அதுக்கு பருவமே இல்லைங்க சார், எல்லா நாள்லேயும் போடலாம், நல்லா விளையக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வெண்டை, அதனால் பருவமே கிடையாது, அது எப்போ வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம்.
1: பொதுவாக இந்த ஜூன் ஜூலை அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மாதம் சிறந்த பருவம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாங்க சார்,
1: எப்போ வேணாலும் நம்ம
0: எப்போ வேணாலும் பயிரிடலாம்.
1: இந்த சிகப்பு வெண்டைக்காய்க்கு வந்து மண் எப்படி இருக்கணும்?
0: செம்மண்ணாகவும் இருக்கலாம், களிமண்ணாகவும் இருக்கலாம், ஆனால் எல்லா மண்ணிலையும் தண்ணி தாங்க சார் முக்கியம். நம்மளுக்கு வந்து தண்ணியும் உரச்சத்து, உரச்சத்துன்னா நம்ம வந்து மண்புழு உரம் இல்லை எருவு அந்த மாதிரி பஞ்சக்காவியாக மீனமிலம் பனம்பழ கரைசல் அதுதான் நாங்கள் இதெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணுறோங்க சார். கொடுக்கும்போது இதெல்லாம் எருவு கொடுக்கும்போது நம்மளுக்கு காய் வந்து ஒரு ஜான் நீட்டுக்கு வந்துடும் சிகப்பு வண்டை, அதனால் நாலு காய் அஞ்சு காய் போட்டாவே ஒரு காய் கிலோ வந்துடும். காய் கிலோ வரும்போது நம்மளுக்கு லாபகரமாக இருக்குங்க சார்.
1: நீங்கள் என்ன ரகம்?
0: நான் சிகப்பு தான் போடுவோம்.
1: சிகப்பு தான், உள்ளூர் சிகப்பு வெண்டை ரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
0: ஆமாங்க சார்.
1: இப்போ நிலத்தை எப்படி உழுது அதில் தொழு உரம்லாம் போடுறது?
0: நாங்கள் இந்த ரொட்டேட்டர் ஓட்டும் போதே மண்புழு உரமும் வேப்ப புணாக்கு கடல புணாக்கு எல்லாம் கலந்து அதிலே போட்டுருவோம் சார். போட்டு உழுதுருவோம், உழுதுட்டு மாட்டால் பார் எடுத்து கட்டிக்குவோம், ஓட்டி பார் எடுத்து கட்டிக்குவோம். எடுத்து கட்டிட்டு நம்ம வந்து அந்த ட்ரிப்புங்கிறதுனால நாலடி கேப்பில் தான் ட்ரிப்பு கொடுப்பாங்க, அதில் ரெண்டடி ஓல்ஸு, ரெண்டடி ஓல்ஸில் ஒவ்வொரு ஓல்ஸுக்கும் ஒவ்வொரு விதை ஊனிடுவோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது சிகப்பு வெண்டை நாட்டு வெண்டைங்கும்போது செடி படர்ந்து வர்றதுனால நாலடி கேப்புக்கும் ரெண்டடி ஓல்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்குங்க சார், நல்லாயிருக்கும்.
1: விதை ஆட்களை வச்சு தான்
0: கம்மியாக பண்ணுறதுனால நானே பண்ணிக்குவேங்க சார். ஆள் வச்சு உண்ணா அவங்க ஆழமாக போட்டால் நல்லா முளைக்காமல் போயிடும், நம்ம மேலாமல் போட்டால் முளைக்காமல் போயிடும், அதனால் சும்மா ஒரு இன்ச்சு தான் போடணும், சீக்கிரம் அது முளைச்சிரும், முளைப்பு திறன் சீக்கிரம் வந்துடும், அதனால் ஒரு இன்ச்சு தான் போடணும்.
1: உங்களுக்கு சிரமமாக இருக்காதா?
0: சிரமமாக இருக்குங்க சார், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் சிரமப்பட்டு நம்ம ஊனி விட்டுறலாம். இது ஆள் போட்டு முளைக்காமல் அப்புறம் நம்ம சிரமப்பட்டு போட்டுறதுக்கு இது கொஞ்சம் நேரம் நம்ம சிரமப்பட்டாலும் போட்டோம்னா மனசுக்கு திருப்தியாக நல்லபடியாக முளைச்சிக்கும், அதுக்காக நானே போட்டுருவேன்.
1: இடைவெளியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி?
0: அதாங்க சார், ரெண்டடி
1: ரெண்டடி. எத்தனை நாட்களில் முளைப்பு வரும்?
0: அஞ்சு நாளில் வந்துடும், ஒரு பத்து நாளில் அப்படியே லைட்டாக ஒரு களை எடுத்துட்ருணும்.
1: தண்ணி
0: வாய்க்கல்ல விட்டோம்னா அதிகமாக களை வந்துடும், அதனால் நாங்கள் ட்ரிப்பில் தான் விடுவோங்க சார். ஒரு வாரத்திலே களை வந்துடும், களை வந்ததே அப்படியே லைட்டாக நாங்கள் அதை ஆள் வச்சு களையை எடுத்துருவோம். களையை எடுத்ததுக்கப்புறம் நம்ம மண்புழு உரம் வேப்ப புணாக்கு கடல புணாக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து அதில் செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையிலே வைப்போம். அப்புறம் வந்து இந்த பஞ்சக்கவியாக மீனமிலை வந்து ட்ரிப்பு வழியாக விட்டுருவோம். நீர் மேலாண்மை அப்படியே விட்டோம்னா அதிகமாக ஃபுல்லாக எல்லாம் களை வந்துடும், அதுக்கு ஆள் அதிகமாக தேவைப்படும், அதனால் இப்போ நாங்கள் கம்மியாக போடுவோங்க சார்.
1: நாட்களில் களை எடுப்பீங்க?
0: ஒரு பத்து பன்னெண்டு நாள்லயே களை எடுத்துருவோங்க சார்.
1: உரம் என்ன மாதிரி உரம்லாம் போடுவீங்க?
0: அதான் மண்புழு உரம், வேப்ப புணாக்கு, கடல புணாக்கு, அப்புறம் அந்த ஆமணக்கு புணாக்கு எல்லாம் கலந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இயற்கை இடுபொருள் தான், நாங்களே கடலக்காய் போட்டோம்னா ஆட்டி தான் கொடுக்குறோம். கடல புணாக்கு, எள்ளு புணாக்கு எல்லாமே அந்த சீசனில் ஆட்டி நான் கொடுக்குறேன். எந்த எங்கள் தோட்டத்தில் என்ன விளையுதோ அதை வந்து நாங்கள் அப்படியே கொடுக்குறதே கிடையாது, எல்லாம் மதிப்பு கூட்டி தான் விற்றுட்ருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆட்டி அந்த கல்ல புண்ணாக்கெல்லாம் இருக்கும், அதை வந்து மிஷினில் கொடுத்து நல்லா தூளாக நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறது. அரைச்சிட்டு வந்து நாங்களே அதை செடிங்களுக்கு அள்ளி வச்சுருவோம், மண்புழு உரத்தில் கலந்து அள்ளி வச்சிருக்கோம்.

0: அள்ளி வைக்கும்போது நல்லா இருக்குங்க சார். தண்ணி ட்ரிப்பிளை பாயறதுக்கும் நம்ம களை எடுத்துட்டு உரத்த வச்சு ட்ரிப்பிளை தண்ணி விட்டுருவோம். தண்ணி விடும்போது ஒரு தண்ணி விட்டுட்டு ரெண்டாவது தண்ணிக்கு வந்து பஞ்சக்காவியா மீனமீனம் பழகாடி கரைசல் அது மாதிரி ஏதாவது நாங்கள் விட்டுருவோம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிட்றீங்களா இல்லை நீங்களே உரமிட்றீங்களா?
0: ஆஃபீஸில் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, ஒரு 40 ரூபாயோ 60 ரூபாயோ தான் நினைக்கிறேன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோங்க சார்.
1: பூக்கும் காலத்தில் நுண்ணூடு சேர்த்து தெளிச்சா காய் பிடிப்பு அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாங்க சார்.
1: நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
0: பூ பிடிக்கும் போதுங்க சார் இந்த முட்டை மிளம் டேமோர் கரைசல் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோங்க சார். அது அடிக்கும்போது நல்லா பூ தரன் நிறையா பிடிக்கும், உதிராக இருக்கும், நல்லா பிஞ்சி வந்து அந்த செடியில் நல்லா நிற்கும், அது மாதிரி பண்ணுவோங்க சார்.
1: செடிகளை மண் அணைச்சா வேறு வளர்ச்சி ஊக்குவிக்கலாம் சொல்லுவாங்க.
0: பார் ஒரு தடவை அணைப்போம். அணைக்கும்போது நம்ம அந்த உரம் வச்சு பார் அணைச்சி தான் நம்ம தண்ணி விடுவோம். தண்ணி விடும்போது அப்படியே அது நல்லா இருக்குங்க சார்.
1: இப்போ அந்த பார் அணைக்கிறது நோக்கம் தான் என்ன?
0: பார் அணைக்கிறது வந்து அந்த செடி வந்து வெயிட்டு தாங்காமல் ஒவ்வொரு தடவை காற்றுல சாஞ்சிரும் நம்ம கரை போட்டு ஊன்றதுனால. அது பார் அணைச்சிட்டோம்னா நல்லா வெயிட்டாக அப்படியே நிற்கும், சாயாது. நல்லா அந்த வெண்டை விதை இல்லை வெண்டங்காய் அதெல்லாம் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும்.
1: சிகப்பு வெண்டைக்காய் சாகுபடியில் பூச்சி அப்புறம் நோய் தாக்குதல் தென்படுச்சுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறீங்க, எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: வெள்ளைப்பூச்சி வருங்க சார், தத்துப்பூச்சி இருக்குது, அப்புறம் வந்து அந்த செடி வந்து வெள்ளை உளுந்துரும். இது மூணும் அதில் சிகப்பு வண்டையில் இது மூணு தான் வரும்.
1: தத்துப்பூச்சி வெள்ளை காய்ப்புழு கூட இருக்கும்.
0: காய்ப்புழு வரும், காய்ப்புழு அதிகம் வராதுங்க சார். இந்த ஈ தான் அதிகமாக வரும், வெள்ளைப்பூச்சி அந்த ஈ வெள்ளை ஈ தத்துப்பூச்சி அந்த செடியில் வந்து வெள்ளை உழுவுறது அது வருமுன்னு காப்போம்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு செடியில் உளுந்துருச்சு அப்படின்னாக்க நாங்கள் அதை பிடுங்கி வேறு இடத்துல போட்டுருவோம். அந்த உள்ளாரையே போட்டால் கூட அது பரவீரம் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுருவோங்க சார்.
1: மஞ்சள் ஒட்டு பொறிகள்லாம் பயன்படுத்தலாமா?
0: ஆ, பயன்படுத்தலாங்க சார். எல்லா பொறியுமே பயன்படுத்தலாம். மஞ்சள் ஒட்டு பொறி பயன்படுத்தலாம், பூண்டு பொறி பொனல் போட்டு பிடிக்கிற பொறி அது பயன்படுத்தலாம். இதெல்லாமே நான் பண்ணுவேங்க சார்.
1: நோய் பாதித்த செடிகள் வந்து அதை என்ன செய்கிறீங்க?
0: அதாங்க சார், அந்த வெள்ளை உளுந்த செடியை புடிங்கொண்டுமே நாங்கள் அப்புறப்படுத்திடுவோம்.
1: அப்போதான்
0: மற்ற செடிக்கு பரவாமல் இருக்கும்.
1: இப்போ இந்த முறையெல்லாம் நீங்கள் பயிரை பாதுகாத்துருங்க.
0: ஆமாங்க சார்.
1: இப்போ அறுவடைன்னா விதைச்ச நாள்லேருந்து அறுவடை எத்தனை நாளுக்குள்ளே பண்ணுறீங்க?
0: பூக்கும் தரணும் 30 நாளில் பூ வச்சிக்கும், 40 நாள் 42 நாளில் நம்மளுக்கு காய் அறுவடை பண்ணலாம். அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுத்தே ஆகணும்.
1: இலங்காய்கள்,
0: ஆமாம், இளங்காய்கள் இல்லைன்னா முத்திரும், முத்திருச்சுன்னா நல்லா இருக்காது.
1: சந்தைக்கு முத்தினக்காயை வாங்க மாட்டாங்க.
0: வாங்க மாட்டாங்க. அது இலைன்னு அழகா சைனிங்காக இருந்தால் மட்டும்தான், வளைவு இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க. அதனால நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுத்தே ஆகணும்.
1: கடையில் வாங்கும்போது அதை ஒடிச்சு ஒடிச்சு வாங்குறாங்க.
0: ஆமாங்க சார். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும் இது பிஞ்சா முத்தலா அப்படிங்கிறது தெரியும். மற்றவங்களுக்கு தெரியறது இல்லை.
1: வெண்டைக்காய் முனைய
0: ஒடிச்சு பார்க்குறாங்க,
1: ஒடிச்சு அப்படியே விடுறாங்க. அப்போ மற்றவங்க எப்படி வாங்குவாங்க? ஏன் அது தெரியாது, அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியாது அது முத்தி.
0: அது தெரியாததான் அப்படி பண்ணுறாங்க சார். நான் வந்து எடுக்கும்போது ஒடிக்காதீங்க, எல்லாம் பிஞ்சு கை தான் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க நம்பிக்கை பேரில் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க சார்.
1: அது காய் மென்மையாக இருந்தால் உடனே அறுவடை செஞ்சிடலாம்.
0: ஆமாம் ஆமாம்,
1: நல்ல விலை கிடைக்கும் இல்லைங்களா?
0: நல்ல விலை கிடைக்கும். காய் கிலோ 20 ரூபா 15 ரூபான்னு கொடுப்பாங்க சார். நாட்டு வெண்டைக்காய் மட்டும் எல்லா சீசன்லேயுமே, சீசன் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து அந்த பச்சை வெண்டைக்காய் சாதா வெண்டைக்காய் ஹைபிரிடே வந்து காய் கிலோவே 5 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க.
1: மகசூல் நல்லா கிடைக்குதுங்களா?
0: ஆ, இது நல்லா மகசூல் கிடைக்குங்க சார். இது வந்து நல்லா மகசூல் நல்லா காயும் நல்லா வரும், மகசூலும் நல்லா கிடைக்கும்.
1: சிவப்பு வெண்டைக்காய் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு.
0: நல்ல வரவேற்புங்க சார். சிகப்பு வெண்டை கிடைக்காது, ஏன்னா சிகப்பு வெண்டைனாவே மார்க்கெட்டுக்கு போனதையும் நல்லா வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க.
1: எப்படி விற்பனை பண்றீங்க? நீங்களே பறிக்கிறீங்களா, ஆள் வச்சு பறிக்கிறீங்களா?
0: நானே பறிப்பேங்க சார். காலையில நேரமா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பறிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒடிச்சுக்குவோம். அப்படிங்கும்போது மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். டெய்லியும் போறதுனால நாங்கள் சின்ன சேலத்தில் ஒரு கடை வச்சுருக்கேங்க சார். அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நான்
1: சந்தைங்களா?
0: ஆமாங்க சார், உழவர் சந்தை மாதிரி. அதில் வந்து டெய்லியும் கொண்டுட்டு போய் எங்களுக்கு தனியாக இயற்கை விவசாயத்துக்கு ஒரு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த இடத்துல நாங்கள் கொண்டு

0: டீ வித்துட்டு இருக்காங்க சார்.
1: எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பறிக்கிறீங்க?
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிப்போம். ஒரு 2 மாதத்துக்கு அந்த காய் அறுக்கலாங்க சார். 2 மாதத்துக்கு அறுக்கும்போது ஒரு 30 நாள் நம்ம அறுவடை பண்ணலாம்.
1: எப்படி சொல்லி விற்கிறீங்க நீங்கள்? அப்படியே அவங்களே வாங்கிக்கிறாங்களா இல்லை சில பேர் சொல்லுவாங்களா இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த சத்து இருக்கும்?
0: அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது வாங்குறாங்களா, ஒளியே தெரியாதவங்க வாங்குறதே இல்லை. என்னமோ நாட்டு வெண்டை சிகப்பாக இருக்குது, இது என்ன? சில பேர்த்துக்கு இது சிகப்பு வெண்டை நாட்டு வெண்டைன்னு தெரியறதில்ல. தெரிஞ்சவங்க இந்த வெண்டைக்காக தான் வேணும் எங்களுக்கு, இன்றைக்கி கொண்டாடுறீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆனால் தெரியாதவங்க இது கேட்குறதே இல்லை. என்னமோ வெண்டைக்காய் விற்கிறாங்க, நாம்ளும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க சார். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெண்டைக்காயில, அதுவும் நாட்டு வெண்டையில தான் அதிகமாக இருக்கு.
1: சாதாரண பச்சை வெண்டைக்காய் விட இதில் சிகப்பு வெண்டைக்காய்
0: அதிக சக்தி இருக்குங்க சார்.
1: அது இயற்கை உணவு விரும்பிகளிடையே நல்ல வரவேற்பு.
0: நல்ல வரவேற்பு. இதில் வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போய் பச்சை காயாக சாப்பிடுவார். காய் கிலோ வாங்கிட்டு போவாங்க. 2 நாளைக்கு நல்லாவே சர்க்கரை கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் டெய்லி சாப்பிடுவோங்க சார். எனக்கு இப்போ 54 வயசுங்க சார். எனக்கு இன்னும் சர்க்கரையோ பிரஷரோ அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கேன் இயற்கை உணவு சாப்பிட்றதுனால. பச்சை வெண்டைக்காய் அருமையாக இருக்குங்க சார் சாப்பிட்றதுக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நான் வெண்டைக்காய் எனக்கு சர்க்கரை அதிகமாக ஆச்சு, இது இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு எனக்கு சர்க்கரை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்.
1: இந்த காய்கறி சாகுபடியில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயாரித்து விற்கிறீங்களா?
0: ஆ, பண்ணுறேங்க சார்.
1: இல்லை வேறு தானிய வகை?
0: தானிய வகையில் பண்ணுறேங்க சார். இது 9 வகையான தானியத்தில் இட்லி மாவு ஆட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் கருப்பு கவுனி இட்லி மாவு பண்ணி கொடுக்குறேன். ரத்தசாலி, கருப்பு கவுனி அதெல்லாம் தனித்தனியாக முறுக்கு மாவு பண்ணி கொடுக்குறேங்க சார். மஞ்சத்தூள் கொடுத்துட்ருக்கேன், மிளகாத்தூள் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது மாவாக ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க சார்.
1: ஒரு இயற்கை விவசாயின்னு சொல்றீங்க.
0: ஆமாங்க சார்.
1: ஏதாவது அரசாங்கத்து மூலமா விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
0: வாங்கியிருக்கேங்க சார். 2023லேங்க சார் காய்கறிக்காக கலெக்டர் அவார்டு கொடுத்துருக்காரு.
1: எந்த மாவட்ட கலெக்டர்?
0: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை கலெக்டர் முதல் பிரைஸாக கொடுத்துருக்காங்க சார் எனக்கு.
1: இப்போ நீங்கள் விவசாய நிலங்களில் வானொலி நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறத பழக்கம் வச்சுருக்கீங்களா?
0: வச்சுருக்கேங்க சார். சின்ன வயசுலேருந்தே வானொலி கேட்டுட்ருக்கோம்.
1: ஏன்னா நீங்கள் பயிரிடும் போதோ பயிரிடாமல் இருக்கிறதுக்கு நிகழ்ச்சியில் கேட்டுன்னு
0: அப்போல்லாம் வந்து வானொலியிலேயே கேட்டுட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம மொபைல்லையே கேட்டுக்கலாங்க சார்.
1: என்ன நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு?
0: அந்த மொபைல்லே அந்த ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் மொபைல்லே இப்போ கேட்டுக்கிறோம். வீட்டுக்கு போய் தான் நான் வானொலியில் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, இப்போ மொபைல்லே கேட்டுக்கிட்டோம். காலையில் 6:35 காத்தமுத்து கருத்தமுத்துன்னு சார் ரெண்டு பேர் பேசுவாங்க, உழவருக்கான செய்தி நிகழ்ச்சிகள். அதில் வந்து ரெண்டு பேருமே அற்புதமாக பேசுவாங்க, அதை அருமையாக இருக்குன்ட்டு அதை கேட்பேங்க சார். அதெல்லாமே நல்லா எல்லா தொழில்நுட்பமும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாதது கூட சாருங்க சொல்லும்போது நம்ம அதை இன்னும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கேட்டு பயன்படுத்திக்குவோம் அதை. அப்புறம் 7:30 வந்து உழவர் உலகம் நிகழ்ச்சி நடக்குங்க சார். அதில் வந்து வீட்டில் இருக்கிறதுனால ரேடியோ வச்சுருக்கேன், ரேடியோலையும் கேட்பேன்.
1: போன்ற விவசாயிகள், கேபிகே சார்ந்த வேளாண் விஞ்ஞானிகள்,
0: முனிவர்கள்லாம் பேசுவாங்க. எங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும், அது கிடைக்கிறதுனால நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோங்க சார். இது வானொலி எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாகவும் இருக்குங்க சார்.
1: சரி, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க.
0: கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். கேட்டுதாங்க சார் இன்னும் மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வளர்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வானொலி எடுத்துக்கட்டா எங்களுக்கு அமையும்னு நினைக்கிறோங்க சார்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உழவுடன் சந்தில் நிறைய தகவல்கள் நீங்கள் பரிமாறிக்கினீங்க,
0: நன்றிங்க சார்.
1: இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு ஒரு உந்துதலாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க சார்.
2: நேயர்கள், இதுவரை உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் ஆர்கிட் மலர்கள் சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஓசூர் தமிழகத்தின் கொய்மலர் பிரதேசம். ரோஜா தொடங்கி கார்னேஷன், செர்பரா, ஆர்கிட் என பலவிதமான கொய்மலர்கள் இங்கு உற்பத்தியாகி உலகெங்கும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை, நெகிழ்ச்சியான காதல்களை, பிரியம் நிறைந்த நட்புகளை, இனிமையான சந்திப்புகளை அழகாக்கி கொண்டிருக்கின்றன. பல்வேறு அரசு, குடும்ப, அலுவலக நிகழ்ச்சிகளுக்கான மேடை அலங்காரம், பிடித்தவர்களுக்கும் மரியாதைக்குரியவர்களுக்கும் வழங்கப்படும் பூங்கொத்து கௌரவம் போன்றவற்றுக்கு ஒசூரில் மலரும் கொய்மலர்கள் பெரிய அளவில் அனுப்பி வைக்கப்படுகின்றது. இதில் ரோஜா, ஜெர்பரா உள்ளிட்ட மலர் வகைகளை விடவும் மிக குறைந்த பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் மலராக இருக்கும் ஆர்கிட் மலர் ஏற்றுமதிக்கு மிகவும் ஏற்ற மலராக இருக்கிறது. ஆர்கிட் பொதுவாக ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இது ரொம்ப பழமையான தாவரமும் கூட. காட்டில் இருக்கிற மரங்களில் கூட இது வளரும். தானாக மண்ணில் வளராது. அதனால் தேங்காய் மட்டைகளை அடுக்கி அதில் ஆர்கிட் பதியம் பண்ணலாம். தேங்காய் மட்டையை, அதாவது பருப்பு நீக்கப்பட்ட கூடு போன்ற தேங்காய் மட்டையை வாங்கி வந்து கட் செய்து கிளீன் பண்ணி 4 அடுக்குகளாக அடுக்கி அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு செடியை வளர்க்கலாம். விதை செடிகள் 4-6 அங்குலம் அளவில்தான் இருக்கும். தேங்காய் மட்டைகளில் செருகிவிட்ட பிறகு வாரம் ஒருமுறை தண்ணீர் விடலாம். தெளிப்பு நீர் வசதி மிகவும் சிறப்பு. 3 நாட்களுக்கு ஒரு முறை 19:19:19 உரத்தை ஸ்ப்ரேயர் மூலமாக தெளிக்கலாம். 1 மாதத்தில் வேர் இறங்கி செடிகள் நன்றாக வளர ஆரம்பிக்கும். வேர் பிடித்தால் செடி ஸ்ட்ராங் ஆகிவிடும். அதன் பிறகு சாயாது. இலைவிட்டு செடி தளதளவென்று வளரும். 6வது மாதத்தில் செடிகள் பூ வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பூக்களை கிள்ளிவிட்டு கவாத்து பண்ண வேண்டும். அந்த பூவை எடுக்காமல் விட்டால் எல்லா சத்தையும் பூக்களை எடுத்துக்கொள்ளும். எனவே செடிக்கு போதுமான சத்துக்கள் கிடைக்காது. 9 மாதத்துக்கு பிறகு பூக்களை அறுவடை செய்யலாம். இதிலிருந்து பூக்களின் குவாண்டிட்டி, குவாலிட்டி எல்லாமே நன்றாக இருக்கும். ஆரம்பத்தில் 2 வாரத்துக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். 1 வருடத்துக்கு பிறகு வாரம் 1 முறை அறுவடை செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் 50-80 கட்டு வரை பூக்கள் கிடைக்கும். 20 பூக்கள் சேர்ந்ததுதான் 1 கட்டு. 1 ஏக்கரில் இருந்து சராசரியாக 60 கட்டு பூ கிடைக்கும். பெங்களூரில் இருக்கிற பூ வியாபாரிகள் வாகனத்தை எடுத்து வந்து அறுவடை செய்த பூக்களை வாங்கி கொண்டு போவார்கள். 1 கட்டு பூவுக்கு ₹200-300 விலை கிடைக்கும். சராசரி ரேட் ₹250. இதன் மூலமாக வாரத்துக்கு ₹15,000 வரை வருமானமாக கிடைக்கும். 1 வருடம் முடிந்த பிறகு 2வது வருடத்தில் 100 கட்டு பூ கிடைக்கும். அதுவே அடுத்தடுத்த வருடங்களில் 2 மடங்காக கிடைக்கும். இப்படியே 8 வருடம் வரை செடிகளை வைத்திருந்து பூக்கள் அறுவடை செய்யலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நிலைக்கொலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது ஆயுஷ்மான் பாரத் குறித்து புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் இணை இயக்குநர் மருத்துவர் அனந்தலட்சுமி பங்கேற்கும் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
2: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழி ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. மனித வாழ்க்கையின் அடிப்படையே நல்ல உடல்நலம். அந்த உடல்நலத்தை அனைவருக்கும் சமமாக கொண்டு செல்லும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டு வரும் மகத்தான திட்டமே ஆயுஷ்மான் பாரத். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் அனைவருக்குமான நல்வாழ்வு என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட உன்னதமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சுகாதாரத்துறையில் மக்கள் நலனில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசின் மிகப்பெரிய மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்றான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டின் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை எளிதாகவும் இலவசமாகவும் வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. மருத்துவ செலவுகளால் பொருளாதார சுமை ஏற்படாமல் அனைவரும் சிறந்த சுகாதார சேவைகளை பெற வேண்டும் என்பதே இதன் முக்கிய குறிக்கோள். ஆரோக்கியமான குடிமக்களே ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் என்ற கருத்தை முன்னிறுத்தி இந்திய அரசு 2018 இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை இலவசமாக வழங்குவதும் மருத்துவ செலவுகளால் ஏற்படும் சுமையை குறைப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற குரல் நோயை அறிந்து அதற்கான சரியான சிகிச்சையை வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. அந்த நோக்கத்தையே நடைமுறைப்படுத்தும் ஒரு சிறந்த முயற்சியாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் திகழ்கிறது. திட்டத்தின் சிறப்புகள், தகுதிகள், பொதுமக்கள் எவ்வாறு இதன் மூலம் பயன்பெறலாம் என்பது குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறார் புதுச்சேரி அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து ஒரு எளிய விளக்கம் மட்டும் கேட்கணும் ஆசைப்படுறோம் மேடம்.
3: ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா நமது பாரத பிரதமர் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில்

0: செப்டம்பர் 23 இத்திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தார். நமது புதுவை மாநிலத்தில் 31 ஆகஸ்ட் 2019 அன்று முதலமைச்சர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். இத்திட்டம் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் இத்திட்டத்தில் மருத்துவ காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஒரு சிறப்பம்சமே அதுதான். இங்கே இங்கே எடுத்துக்கிட்டாலும் நாடு முழுவதும் எந்த மருத்துவமனைகள்ல வேணாலும் அந்த திட்டம் பயன்படுத்தப்படலாம். ரொம்ப எளிமையான விளக்கம், அது அழகா கொடுத்தீங்க மேடம். இப்ப இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் எந்தெந்த மருத்துவமனைகள் தான் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும்னு மக்களுக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? எந்த மருத்துவமனைக்கு போனா நம்ம சிகிச்சை எடுத்துக்க முடியும், இல்ல இங்க போகலாமா அங்க போகலாமா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: 2019 இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் புதுவை மாநிலத்தில் கொண்டு வரும் பொழுது நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படின்றது சென்ட்ரல் லெவல்ல இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, நம்ம பாண்டிச்சேரியில ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி, இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அப்போ வந்து 2019 1,03,434 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. அப்பொழுது நாம் தொடங்கும் பொழுது வெறும் 7 மருத்துவமனைகளில் இத்திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்று 32 மருத்துவமனைகள் இத்திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இதில் 12 மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளும் 20 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளும் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் வந்து பதியறதுக்கு அவங்களுக்கு தேவையானது வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பிளஸ் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி ஆயுஷ்மான் ஆப்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆயுஷ்மான் ஆப்பில் போய் அவங்களே அந்த திட்டத்தில் பதிஞ்சுக்கலாம், அவங்களே அந்த திட்டத்தில் பதிஞ்ச அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவங்களே அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கிட்ட இருக்கிற மருத்துவமனைகளும் அதில் காமிக்கலாம். அவங்க மருத்துவ சிகிச்சை பெற்றதற்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டதுன்னு அந்த வேலட் பேலன்ஸும் அந்த ஃபோன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு மிக எளிமையாக, அதே சமயத்தில் டிரான்ஸ்பெரன்சி,
1: வெளிப்படையான திட்டமா,
0: வெளிப்படையான திட்டம். இதில் வந்து லூப் ஹோல்ஸ் வந்து எதுக்குமே இல்லை. பயனாளிகள் பயனடைவாங்க, மருத்துவமனைகள் இத்திட்டத்தில் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க, ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி இந்த பணத்தை அந்த மருத்துவமனைக்கு ஆன்லைன் சிஸ்டம் மூலயமா தான்
1: நேரடியாகவே
0: அதில் இதில் பயனாளிகளுக்கோ நம்ம பண பரிவர்த்தனை செய்யப்படும்.
1: இந்த திட்டம் வந்து ரொம்ப நிறைய பலன்கள் இருக்குது இந்த திட்டத்தில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள், அதாவது இப்படி இதுக்காக தான் திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள்?
0: இந்த திட்டம் வந்து நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் அனைவரும் இந்த மருத்துவ சிகிச்சைக்கு செலவு பண்ணுறதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரியும் இணைந்து மக்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்து
1: மத்திய மாநில அரசுகள் இணைந்து
0: செயல்பட்டு, ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். திட்டத்தை ஆரம்பிக்கும் போது 1 லட்சம் குடும்பத்திற்கு இருந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இன்று 2,09,000 குடும்பத்திற்கு இந்த திட்டம் டபுள் மடங்கு. பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 2024 செப்டம்பர் மாதம் 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து மஞ்ச அட்டை வைத்திருக்க, அதாவது அபவ் பாவர்ட்டி லைன் அந்த குடும்பத்துக்கு 38,000 குடும்பங்களும், பிலோ பாவர்ட்டி லைனில் 48,000 குடும்பமும் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. பிறகு 2024 டிசம்பர் மாதம் நமது சுகாதாரத்துறையில் வேலை செய்யும் ஆஷாஸ் அவங்களுக்கும், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஹெல்பர்ஸ்க்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்து
1: விரிவாக்கப்பட்டுள்ளது. ஓகே மேடம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திட்டங்களோட நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நோக்கமாக இருக்குது. ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் அளவில் ரொம்ப அழகாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொடுக்கப்பட்டிருந்துன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ முக்கியமாக இந்த திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இது வந்து சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம், சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் எந்தெந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் நோயாளிகள் எடுத்துக்கலாம்?
0: ஒரு சாதாரண மனிதனுக்கு வரும் அனைத்து நோய்களும் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நம்ம ஆரம்பிக்கும் போது 1,242 பேக்கேஜஸ் தான் அதில் இருந்தது. இன்று வந்து 1,946 ப்ரொசீஜர்ஸ் அதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க, 37 ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து சராசரி ஒரு மனிதனுக்கு வரும் அனைத்து நோய்களும் இத்திட்டத்தில் கவர் ஆகியிருக்கு. பிறகு வந்து இப்போ லேட்டஸ்டாக கேன்சரும் இதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நமது புதுவை மக்களுக்கு வரைக்கும் இல்லை, இந்தியா முழுக்க அமெரிக்கா உள்ள அனைத்து மக்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இத்திட்டம்.
1: புற்றுநோய் போல ஒரு கடுமையான நோய்கள் கூட இதுல திட்டம் எடுத்துக்க முடியும். இருதய அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சைகள்ல உயர்

0: அறுவை சிகிச்சைகளும் இதில் அடங்குது. அப்போ ரொம்ப சிறப்பான திட்டம், அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய, ஏழை எளிய மக்களும் கூட மருத்துவ செலவு அதிகமாகும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த திட்டம் மூலயமா அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் தகுதியானவர்கள்னு அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எப்படி இதோட இணைச்சிக்க முடியும்?
1: அந்த ஆயுஷ்மான் பாரத் ஆப்னு ஒரு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது வந்து பயனாளிகள் அவங்க வீட்டிலிருந்தே அதை அவங்க
0: மொபைல் செயலி மூலமா
1: பார்த்துக்கலாம். பிளே ஸ்டோரில் போய் அதை டவுன்லோட் பண்ணி ஆயுஷ்மான் பாரத் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களே அவங்க ரேஷன் கார்டு நம்பரை போட்டாங்கன்னா, இல்லைனா மொபைல் நம்பர் போட்டாங்களா, அவங்களுக்கே தெரியும் அவங்க பயனாளிகளா இல்லையான்னு. ஆனால் புதுவை மாநிலத்தில் வந்து சிவில் சப்ளை ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் அங்கீகரிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டத்தை, அதாவது அனைத்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் இத்திட்டம் புதுவை மாநிலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிறகு மஞ்சள் அட்டை என்பவர்களுக்கு 70 வயசுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பயனாளிகளே அவங்க மொபைலில் அவங்க வீட்டில் அங்கிருந்தே அவங்க அந்த ஆப்பில் போய் அவங்க நம்பர் போட்டாங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் தே வில் பி ஏபிள் டு
0: வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். இதுக்காக தனியாக அவங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கே போயிட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம்,
1: அந்த அதுலேயே அவங்க டவுன்லோட் பண்ணியே எடுத்துக்கலாம். பிரிண்ட் வரைக்கும் தான் அவங்க போய் வெளியில் எடுக்கலாம்.

0: வயசுக்கு மேற்குள்ளவர்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பயனாளிகளே அவங்க மொபைலில் அவங்க வீட்டில் அங்கிருந்தே அவங்க அந்த ஆப்பில் போய் அவங்க நம்பர் போட்டாங்கன்னா ரேஷன் கார்டு நம்பரை தே வில் பி ஏபிள் டு
1: வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். இதுக்காக தனியாக அவங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கே போயிட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம்
0: அந்த அதுலேயே அவங்க டவுன்லோட் பண்ணியே எடுத்துக்கலாம். பிரிண்ட் வரைக்கும் தான் அவங்க போய் வெளியில் எடுக்கலாம். அப்படியே அவங்களுக்கு தெரியலன்னா கூட அருகில் உள்ள அனைத்து துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிளஸ் எங்களுடைய ஸ்டேட் ஆஃபீஸ், காமன் சர்வீஸ் சென்டர், அனைத்து இடத்திலும் இந்த திட்டத்தில் பதிகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளன.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மற்றவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் நம்ம வந்து கவர் ஆகுவோமா மாட்டோமான்னு அதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இதில் வந்து பயனாளிகள் பதிவு தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க, எலிஜிபிலிட்டியாக இல்லையான்னு. இப்போ அவங்க வந்து திருப்பி பதியணும் அப்படின்னா, அதோட இணைக்கணும் அப்படின்னா, அதே மொபைல் செயலியே
0: வந்து அவங்க இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் பதிவு, ஒரு பைசா செலவு கிடையாது. நேராக அவங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் போட்டு அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா
1: எந்தவித கட்டணமும் செலவு,
0: ஒரு பைசா கூட செலவு கிடையாது. அப்படியே அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
1: இப்போ இந்த திட்டத்தில் பதியிறதுக்கு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், நம்ம ரேஷன் கார்டும் மொபைல் நம்பர் மட்டுமே போதும். இது தவிர வேற ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும்.
0: ஆதார் இஸ் பெஸ்ட்.
1: இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்து மூலமா மருத்துவ பரிசோதனைகள் அந்த மாதிரி மேற்கொள்றதுக்கு வழிவகுக்கும்.
0: மருத்துவ பரிசோதனைகள் தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு வியாதிக்கு நம்ம சிகிச்சை எடுக்க போறோம்னா அந்த சிகிச்சைக்கு தேவையான பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம பைபாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆன்ஜியோ தேவை, அப்போ ஆன்ஜியோ பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆன்ஜியோ வரைக்கும் பண்ணி பார்க்க போறேன்னா அது முடியாது, அது வந்து இட் வில் லீட் டு மிஸ்யூஸ். அதனால நம்ம வந்து சிகிச்சை பெறுவதற்கு அதற்கு உண்டான பரிசோதனைகளை இத்திட்டத்தில் இலவசமாக.
1: ஓகே, இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரு குடும்பத்திற்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஒரு காப்பீடு தொகைன்னு ஒன்று இருக்கும், இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, இந்த அமௌண்ட் தான் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த அமௌண்ட்
0: வருடத்திற்கு 500,000 ஒரு குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தாலும் 500,000, ஒருத்தவங்க இருந்தாலும் 500,000, 4 பேர் இருந்தாலும் 500,000, 500,000 மேலே மருத்துவ காப்பீடு செல்லுபடியாகாது ஒரு வருடத்திற்கு.
1: இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எந்த ஒரு மருத்துவ செலவுகளும் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் தான், நம்ம அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் இது எடுத்துக்க முடியுமா, இல்லை தனியார் மருத்துவமனைகளில் கூட இது எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் தனியார் மருத்துவமனைகளிலும் பயன்பெற முடியுமா?
0: அதுதான், 32 அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் இருக்காங்க. அதில் 12 மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளும், 20 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளும்.
1: தனியார் மருத்துவமனைகளிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலமா பயனாளிகள் கண்டிப்பாக பயன்பெற முடியும். இப்போ இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்தே இருக்கீங்க மேடம், இந்த திட்டத்தில் வந்து நம்ம செயல் ஆக்டர் ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது?
0: சவால்கள் நமக்கு நிறையா இருந்தது. ஆரம்பிக்கும் போது ரொம்ப கடுமையான சவால்கள் சந்தித்தோம். ஏன்னா அது கொண்டு அது ரொம்ப வந்து வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட், அட் த சேம் டைம் ஹைலி த சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட். அது வந்து அந்த கைரேகை எடுக்கும்
1: செக்யூரிட்டி
0: ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் வெரி மச் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் தட். கைரேகை எடுக்கணும், இல்லைனா கண்ணு பரிசு அந்த ஐரிஸை வந்து ஸ்கேன் பண்ணணும், இல்லைனா ஃபேஸை ஸ்கேன் பண்ணணும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து வெறும் கைரேகை தான் இருந்துச்சு. அப்போ அந்த வயசானவங்களுக்குலாம் அந்த கைரேகை வராது, அதனால நாங்கள் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஐரிஸ் கொண்டுட்டு வந்தாங்க, அது அப்போ கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருந்தது. திருப்பி வந்து இது மக்களுக்கு போய் சேரும்போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அரசு மருத்துவமனைகளில் அவங்க வரும்பொழுது அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை கொண்டுட்டு வரமாட்டாங்க, இல்லை அவங்க ரேஷன் கார்டை கொண்டுட்டு வரமாட்டாங்க. ஸோ எங்களை வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகளான்றது தெரியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் மக்களுக்கு ஒரு இது, நான் தான் இங்கே ஃப்ரீயாக பண்ணிக்கிறேன்னே, ஏன் நீங்கள் வந்து இதில் என்னுடைய மருத்துவ காப்பீடை நீங்கள் என் பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அது மக்களுக்கு விழிப்புணர்வு மூலமாக தான் இது அனைத்து செவப்பாட்டைதாரர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு கொண்டு வந்த பிறகு 2021 தான் அனைத்து செவப்பாட்டைதாரர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு கொண்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தனியார் மருத்துவமனைகளில் நமக்கு வந்து படிப்படியாக தான் நம்ம 32 ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்தோம். அப்போ தனியார் மருத்துவமனைகளில் வந்து இந்த மருத்துவ காப்பீடு அட்டை அவங்க வந்து ஏற்றுக்கினதுக்கப்புறம் மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு அதை இதுவாக இருக்காங்க. ஆனாலும் சில சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்கு. அது எப்போனா இந்த பயனாளிகள் வந்து அவங்களுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொழுது எனக்கு மருத்துவ காப்பீடு இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அது வந்து எமர்ஜென்சி அவசர சிகிச்சையாக இருந்தால் இமீடியட்டாக அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணும்போது பணம் கட்ட சொல்றாங்க. அப்ப அந்த இஷ்யூவை வந்து இந்த இன்னமும் நாங்க அந்த விழிப்புணர்வுல தான் அதெல்லாம் தெளிவுபடுத்தி.

0: விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்கீங்க.
1: இன்றைக்கும் ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம்.
0: இப்போ அதான் மேடம் இந்த சேலஞ்சஸ் பற்றி ரொம்ப அழகாக சொல்லுங்க. இப்போ என்ன முக்கியமானதுன்னா, இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்குள்ளே பயனடையக்கூடிய பயனாளிகள் ஒரு மருத்துவமனைகளுக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான, நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான ஆவணங்கள் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியது, அது ஒரு தடவை நினைவுப்படுத்துறீங்க மேடம்?
1: அந்த மருத்துவ காப்பீடு அட்டை இருந்தால் மருத்துவ காப்பீடு அட்டை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட நான் வந்து மருத்துவ காப்பீடுலாம் அங்கீகரிக்கப்பட்டேன், ஏன்னா நான் சிவப்பு அட்டை இருக்கேன், அது ஒன்று சொன்னாலே போதும். இன்றைக்கு அந்த அளவுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி மாநிலத்தில் வரைக்கும் சிவப்பு அட்டை, ஐ ஆம் எலிஜிபிள். நீ நான் வெறும் சிவப்பு அட்டை, நான் எனக்கு மருத்துவ காப்பீடு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாலே போதும், எந்த தனியார் மருத்துவமனைகளும் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
0: இப்போ அது ஆயுஷ்மான் பாரத்
1: அதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார், ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர்,
0: இது மட்டும்தான். இப்போ ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க போகிறவங்க இந்த மூன்று ஆவணங்கள் கையில் எடுத்துக்கிட்டு போனால் அவங்க எளிமையாக எடுத்துக்கலாம்.
1: கட்டாயமாக மூன்று தான் எடுத்துக்கலாம்.
0: இப்போ இதில் வந்து தனியார் மருத்துவமனைகளும் இதில் வந்து இணைந்திருக்கிறதுனால பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு போக விரும்பல, தனியார் மருத்துவமனைக்கு தான் போய் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க தாராளமாக சிகிச்சை எடுத்துக்க முடியும்.
1: கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட எந்த அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவங்களுக்கு வசதி இருக்கோ அங்கே போய் அவங்க சிகிச்சை
0: எடுத்துக்கலாம். இப்போ அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது
1: இல்லை.
0: அந்த பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட காப்பீட்டு தொகையிலேருந்து தான் அவங்க எடுத்துக்க போறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேடம் இந்த திட்டம் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் ரொம்ப வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதை அவ்வளோ அழகாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போயிருக்கீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப குறுகிய எண்ணிக்கையிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணிக்கை வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வெற்றிகரமாக கொண்டு போகிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, இதை கண்காணிக்கணும் இல்லையா, அதுக்கு எந்த மாதிரியான உத்திகள் பயன்படுத்துறீங்க?
1: சார், இதுக்கு வந்து நான் ஸ்டேட் ஆன்டி ஃப்ராட் யூனிட்டுன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து வந்து இது ஏன் இந்த கண்காணிக்கிறது வந்து பேஷண்ட்டே அதை கண்காணிக்கும். நான் இன்னைக்கு சிகிச்சை பெற்றிருக்கேன்னா எனக்கு 20,000 ரூபாய் எனக்கு மருத்துவ காப்பீடு வாங்கிடுங்க. அந்த என் மொபைல் நம்பருக்கே எனக்கு 480,000 தான் இருக்கு, 20,000 இன்னைக்கு
0: ஒன்று மெசேஜ்
1: நீங்க பண்ண சிகிச்சைக்கு 20,000 ரூபாய் செலவாயிருக்கு, மிச்சம் 480,000 அவங்களுக்கே ஒரு மெசேஜ் வந்துடும். ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு ஃபால்ஸ் பி ஆல்சோ நாங்கள் செட்டில் பண்ற கிளைம்ஸ்ல ஒரு 5% ஆஃப் த கிளைம்ஸ் வந்து ஆடிட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டேட் ஆன்டி ஃப்ராட் யூனிட்னு இருக்கு. ஏதாவது பயனாளிகள் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை அந்த மருத்துவமனைகள் வந்து ஏதாவது பணம் பெற்றிருந்தா இந்த பயனாளிகிட்ட அவங்க நம்ம கிட்ட தெரியப்படுத்தினாலும் அதை வந்து நாங்கள் வந்து கமிட்டியை வச்சு வெரிஃபை பண்ணி ஹாஸ்பிட்டல் மேல தப்பா இல்லை வந்து பயனாளிகள் காண்பிக்கலாம் அதை சமரசம் பண்ணி அதை வந்து மருத்துவ காப்பி அந்த செலவு பண்ண பணத்தை ஆக்சுவலாக மருத்துவமனைகள் வந்து அவங்க கிட்ட வாங்கக்கூடாது, ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது, மக்களும் அது ஒரு பைசா கூட கட்டக்கூடாது. அது கட்டியிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படியே அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வி வில் கீப் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த கமிட்டியை வந்து கலெக்டர் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீஃபண்டை வாங்கி கொடுத்து.
0: எல்லோருக்கும் ஆரோக்கியம், அனைவருக்கும் நல்வாழ்வு அப்படின்ற ஒரு கருப்பொருளோடு கொண்டு வந்திருக்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன பயனாளிகள் இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன பயனாளிகள் இருக்காங்க மேடம்?
1: சார், 2019 நம்ம ஆரம்பிக்கும் போது 1,03,000 குடும்பங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இன்று வந்து 2,09,000 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்ன்னு 2011 அந்த கணக்குப்படி 1,03,434 குடும்பங்களுக்கு 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 40% புதுச்சேரி மாநிலமும் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2021 வந்து 1,14,968 குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு 2021 ஜனவரி மாதத்திலிருந்து அனைத்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டம் கொண்டு வந்ததுனால மொத்தம் 2,09,000 குடும்பங்களுக்கு இந்த மருத்துவ
0: பயனடைஞ்சிட்டு
1: இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள். இதுல பயனடைந்த பயனாளிகள் கேட்டீங்கன்னா இந்த வருஷம் வரைக்கும் போன 2025-26 வரைக்கும் சுமார 56,422 பேர் பயனடைந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 44 கோடிக்கு.
0: ஆரம்பிக்கிற காலத்தில் எவ்வளவு பயனாளிகள் பயன்படுத்த?
1: நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து வெறும் 4.2 கோடியில தான்
0: ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 44 கோடி அளவுக்கு அந்த
1: திட்டம்
0: வளர்ந்திருக்கு. ஓகே, நல்ல சந்தோஷமான.
1: ஆரம்பிக்கும் போது வெறும் அந்த 1,00,000 குடும்பத்துக்கு இருந்தது, அப்புறம் அது வந்து 2,00,000 குடும்பத்துக்கு ஆகிச்சு. அதுக்கப்புறம் வயவந்தனா ஸ்கீம் அது வந்து 70,000 குடும்பங்கள் வந்தது. அப்புறம் ஆஷாஸ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் வந்தாங்க, அவங்களது வந்து 2,000 குடும்பங்கள் அதில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து குடும்பங்கள் நான் சொல்கிறேன். அப்போ மெம்பர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 680,000 பயனாளிகள். குடும்பங்கள்னு எடுக்கும்போது அது வந்து 2 லட்சம் குடும்பம், ஆனா பயனாளிகள்னு எடுக்கும்போது அது
0: குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு அதிகரிக்கிறது. இப்ப இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ன்றது ஒரே திட்டம் இல்லையா?

0: சார்ந்து நிறைய திட்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள் பத்தி,
1: அந்த மாதிரி வந்து ஆயுஷ்மான் பாரத்னாலே மூன்று கிளைகள்ங்க. ஒன்னு வந்து ப்ரிவென்டிவ் ப்ரமோட்டிவ் கியூரேட்டிவ், அதாவது ஆரோக்கியமா நம்ம வாழணும், வருமுன் காப்போம், வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கற சிகிச்சைகள், அதுக்கப்புறம் சிகிச்சை வந்தவனே அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அது வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், அது பிரைமரி கேர் லெவல். அடுத்தது வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர், அட்மிட் ஆகிஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அது செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர். இந்த சென்டர்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் ஆயுஷ்மான் பாரத் பிஎம் அபீம், ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். இது எல்லாமே டிஜிட்டலாக கொண்டுட்டு வர்றது தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்.
0: இப்போ இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த வெற்றி திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம நிறைய சிகிச்சை முறைகள்லாம் நீங்கள் சொன்னீங்க, எப்படி பரிசோதனைகள் எடுத்துக்கணும், காமன் அதாவது பொதுவான சிகிச்சை முறைகள்னு இருக்கு இல்லையா, இதில் என்ன அதிகமாக எடுத்துக்கலாம்?
1: காமனாக நம்ம கிட்ட வர்றது டயாலிசிஸ். கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதுக்கு
0: சர்க்கரை நோயாளிகள்
1: 40% நாற்பது வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கு தான் பரிசோதனை பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களே 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதெல்லாம்
0: சர்க்கரை நோய்களுக்கான
1: அதனால டயாலிசிஸ் இஸ் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ரெண்டாவது வந்து ஆஞ்சியோ, மூன்றாவது வந்து கேன்சர், நான்காவது வந்து ஐ சர்ஜரிஸ்,
0: கண் சிகிச்சை மருத்துவமும் இதிலேயே சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே மேடம், அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு மக்கள் வாழணுன்றதுக்காகவே முழுக்க முழுக்க அது திட்டம் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போலி கணக்குகள்லாம் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ வந்து அது பயனாளிகள் நல்லபடியாக பயனாகி குணமானவங்களும் இருப்பாங்க. இப்போ அது மூலியமாக ஏதாவது வந்து தவறான வழியில் இது பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு நம்ம கண்காணிக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் இப்போ நவீன முறைகள் ஏதாவது பயன்படுத்திருக்காங்க?
1: கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அதில் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இப்ப டயாலிசிஸ் மோஸ்ட் காமன் ப்ரொசீஜர் புதுவை மாநிலத்தில் வரைக்கும் இல்ல, இந்தியா முழுக்க அதுதான் மோஸ்ட் காமனா இருக்கனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது வந்து பயனாளிகள் வந்து டயாலிசிஸ் ஆரம்பிக்கும் போதும் டயாலிசிஸ் முடிச்சுட்டு வெளியில போகும்போதும் அவங்க கைரேகை வைக்கணும். ஸோ அந்த 3 மணி நேரம் அவங்களுக்கு டயாலிசிஸ் நடந்ததா, என்னைக்கு நடந்தது, லைவ் இது, அந்த மாதிரி சில செக் மெக்கானிசம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கொண்டுட்டு வந்திருக்கு. அதையே நம்மளும் இதை கொண்டுட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து என்எச்ஏயோட ஐடி பிளாட்ஃபார்ம் தான்
0: அங்கன்வாடி
1: நடத்தின
0: ஒத்துழைப்பு
1: மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவங்க அது ரொம்ப இதுவாக ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒன்று இல்லைன்னு மக்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. எல்லாரும் நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதே அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையே காமிக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அவங்களுக்கு தெரியும், சரி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வர மறந்து போயிருந்தால் நம்ம ரேஷன் கார்டு சொல்லலாம், அது சொன்னால் நமக்கு பண்ணி கொடுப்பாங்கன்றத ஒரு விழிப்புணர்வு இன்னமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
0: மக்களும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு மக்கள் விடுபடக்கூடாதுன்றதுக்காக பல முயற்சிகள்
1: எடுத்து அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் சில்ட்ரனுக்கு போய் அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது வந்து பதிஞ்சிருக்காங்க.
0: பள்ளி குழந்தைகளுக்கும் அந்த விழிப்புணர்வு,
1: அதே மாதிரி டபிள்யூசிடி ஏஜ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மூலியமாக அங்கன்வாடி சென்டரில் நடத்தும் போது அதுவும் அவங்க டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைச்சிருக்கு. ஸோ எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சுகாதாரத்துறை வரைக்கும் இல்லாம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டபிள்யூசிடி, என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், அவங்களும் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துதான் இந்த திட்டத்தை இந்த அளவுக்கு எங்களால சிறப்பாக கொண்டு வரப்பட்டுள்ளது.

0: ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இப்போ நிறைய அழகாக சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கு, நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, எல்லாமே கரெக்ட் தான். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒரு எதிர்கால மேம்பாடு திட்டங்களை அதான் வச்சுக்கோங்க, இது இன்னும் எப்படி இதை கொண்டு போகிறாங்க அதை பற்றி
1: வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம புதுவை மாநிலத்துக்கு கொஞ்சம் செலவு பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதை கேட்குறோம், இன்னும் கொஞ்சம் குடும்பங்களை அவங்களே 60% நம்ம, ஏன்னா 100% நம்ம புதுவை மாநிலத்தில் இருக்குது, 60-40 இருக்கிற அந்த 114,000 குடும்பத்துக்கு கூட இந்த குடும்பத்தையும் சேர்த்துக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், விடுபட்ட குடும்பங்கள் எல்லோ கார்ட்ஸில் விடுபட்டவங்களுக்கும் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு
0: வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இன்னும் திட்டங்கள் விரிவாக்கலாம், நிறைய மக்கள் பயன்படலாம் அப்படின்னு.
1: கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கொண்டுட்டு வரலாம், பென்ஷனர்ஸை கொண்டுட்டு வரலாம், அவங்க ஆப்ஷன் அது.
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து பொதுமக்களுக்கு அழகாக பயன்படுத்திட்டும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: பயனடைந்த பயனாளிகள், அவங்க உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கிட்டலாம் பதியாதவங்கள பதிய செய்ய சொல்லணும். ரெண்டாவது வந்து பதிஞ்சவங்களும் திருப்பி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ காப்பீடு இருக்குது, இதை வந்து நீங்கள் பதிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம இந்தியா முழுக்க எங்கே சென்றாலும், ஏன்னா இங்கேருந்து நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம், சுற்றுலா போகிற இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே யாராவது வந்து ஒருத்தவங்க மோதிட்டாங்க, ஒரு அடிபட்டுது, அதுக்கு ஒரு சிகிச்சை எடுக்கணும்னாலும் நம்ம இந்த மருத்துவ காப்பீடு அட்டையில் பண்ணிக்கலாம். ஸோ பயனடைந்த பயனாளிகள் அவர்கள் இருக்கிற இடத்துலையும் அவங்களோட உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கிளாஸ்மேட்ஸு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த திட்டத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் ஃபார் எவ்ரிபடி.
0: இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் கிடைத்த ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி கதைகள், அதாவது பயனாளிகள் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வெற்றி கதைகள்
1: எங்ககிட்ட அந்த மாதிரி இருக்குது. ஒரு இறுதிய நோய் சிகிச்சை, அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துட்டாங்க, அட்டை பதியாமல் அவங்களுடைய அப்பாவுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்போ தான் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. உடனே அது அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க இந்த நம்பரை ஃபோன் அடித்து நாங்கள் அவங்களுக்கு பதிஞ்சு அவங்க கொடுத்தோம், அவங்க போய் மருத்துவ காப்பீடு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இன்றைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பயனாளியாக அவங்க எங்களுக்கு கருதினாங்க.
0: எல்லோருக்கும் ஆரோக்கியம், அனைவருக்கும் நல்வாழ்வு என்ற உயரிய இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து நேயர்கள் அனைவருக்கும் எளிமையா புரியற மாதிரி ரொம்ப அழகா விளக்கம் அளித்தீங்க மேடம், உங்களுக்கு நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் இணை இயக்குனர் மருத்துவர் அனந்தலட்சுமி பங்கேற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும்

0: உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் ரம்மி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:39:42. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கும்கி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:44 நொடி. கிரேசி நிகழ்ச்சி நடத்ததாக பாடல் கேட்கலாம். நான் மகா நல்ல திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:54:18 திரைசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். ராஜாராணி திரைப்படத்திலிருந்து.

0: படை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயிலான்.
1: மடைத்திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.

0: நேர்களினை கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4ஆம் நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான தேதியில் திறக்க முடியாமல் போனதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்கு உதவ தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 134 கோடி ரூபாய் சிறப்பு

0: திட்டம் அறிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இன்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். காரைக்காலில் கோட்டூர் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் சாலை எல்லைகளை அளவிடும் பணிகள் விரைவில் முடிவடைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடக்கப்படவுள்ளதால் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் இதர ஆக்கிரமிப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் முன்கூட்டியே அகற்றிக்கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இன்றைய முதலாவது போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:30. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:35. சங்கீத மாநில நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:41. சங்கீத வனலி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பிதாமகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:47, 1515 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை ரசில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கேன் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம், விருமாண்டி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 9:51. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:56 28 சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:18. கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி தேன் மழை. தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:06:57. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:14. 15 தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சவாலி சமாளி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி புதுவை நேரம் 10:19 23 தேன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். இரு கொடுகள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11 மணி. நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிறக்க. நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. தொடர்ச்சி வழங்குபவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. 6 ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். 10:02 கேட்டலை இணைக்க முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு செவி செல்வம். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு துணாக்கோள். நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா அவர்கள். 12:30 பனிசை மாலை. டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் பாட்டு. வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் மட்டும் பங்கு பெறும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 2:15 என்று மினியவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாட பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் சி திருமுருகன். கற்றுக்கொள்பவர் மாணவி எம் அர்ச்சனா. 2:55 வானில் இருக்க சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சங்கீத சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு தம்புக்கு எந்த ஊர் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் ராஜசேகர். 5 மணிக்கு இளையபாரதம் வழங்குகிறார் சி பிரியங்கா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறுக்கிளிகள். புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம். படிப்பாகாஷ் திருச்சிராப்பள்ளி. 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருள்களின் சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சி நாளை 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்வின் ஒளிப்பதிவு. 8:35 முதல் 8:52 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்ல டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6, 5, 8, 15 பிற்பகல் 2 மணி, 3, 5, 9 மணி, 11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: sided quarterfinal clash today. Sindhu will face top seed Akane Yamaguchi of Japan in the semi-final tomorrow morning. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:40